0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசை ஊடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM-இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24 2026 திங்கட்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 24 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 19 பாக செல்சியஸாக இருக்கிறது. புகில் முற்றம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 28 கிலோமீட்டர் முதல் 37 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 பாக செல்சியஸாக குறைவடையும். அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மலைச்சூழலுக்கான வாய்ப்புகளும் 30% என்று தெறிவிக்கப்படுகிறது. நாளைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். 29 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 15 பாக செல்சியஸாக குறைவடையும், முகில் கூட்டத்தோடு காணப்படும். புதன்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமை முகில் முற்றத்தோடு 26 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 16 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். சனிக்கிழமையும் சூரியோடியோடு 25 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவாத நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் 176.9% பிட் பிணை செய்யப்பட இருக்கிறது நள்ளிரவுக்கு பின்பு. ஆனால் இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். உங்களுடைய சொந்த கடன் அட்டை அல்லது வங்கி அட்டையின் மூலம் நீங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லிக் கொள்ள சிலர் அழைத்து கேட்கிறார்கள் சார். எனவே அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எதையும் சார் நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கரடியோ உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளுக்கு கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் 11 என்ன பாடல் இந்த பாடல். 12 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னரவு அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு நாளை காலை 9 வரை CMR தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க ML ஸ்ரீகாந்த் மற்றும் பி சுசீலா பாடுகின்ற பாடல் உத்தரவின்றி உள்ளே வா. கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார்.

0: கண்ணதாசன் பாடல்களுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசைமைக்க, எம்எல் ஸ்ரீகாந்த் மற்றும் பி சுசில பாடிய பாடல்கள். நேரம் 9:11.
1: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053024.
3: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033, 416-292-0033.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 9:12. சீமாள் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த க்ளோசிங் நெருங்கிவிட்டதா? க்ளோசிங் நெருங்கிவிட்டதா? க்ளோஸ் ஆக போகக்கூடாது. இன்னும் மார்க்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கிறதா என்றால் அதற்கான தீர்வை தருகின்றார் பிரதி செல்வம். 416-268-0155. பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டிகள் செலுத்துகிறீர்களா அல்லது அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டி விகிதத்திலே மோர்கேஜை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் பிரதி செல்வத்தை அழைக்கலாம். 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்தீர்கள் சொன்னால் அதுக்கான தீர்வை உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ள வேண்டுமா? டெபிட் மூலம் உங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கின்றன என்றால் அவற்றை எல்லாம் ஒன்றாக்கி கிட்டத்தட்ட 50% வரை குறைக்கலாம் என்று தெரிவிக்கின்றார் பிரதி செல்வம். 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அதோடு ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மற்றும் பிரைவேட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிஸ்னஸ் லோன் இவரை ஃபாஸ்ட் அப்ரூவல் பெற்றுத்தர முடியும் என்று தெரிவிக்கிறார். டிடி, ஸ்கோஷியா மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தர முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் அல்லது செல் எம்ப்ளாயர் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்கள் கூட மோர்கேஜை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையை தருகிறார். வங்கி மறுத்தாலும் ஆல்டர்னேட் லெண்டர்ஸ் மூலம் உங்களுக்கான மோர்கேஜ், உங்கள் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வத்தை அழையுங்கள். 416-268-0155. 416-268-0155. 4-1-6-2-6-8-0-1-5-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: நேரம் 9:15.
4: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30 அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தையொட்டி நடைபெற இருக்கின்ற மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயசந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவினங்கள் 48% அதிகரித்துள்ள போதிலும் அரசாங்கமும் அதன் தொடர்புடைய அமைச்சர்களும் எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அஸ்தநாயக்கா குற்றம் சாட்டியுள்ளார். மாணவிகளின் கல்வித்தரம் தொய்வின்றி தொடர அரசு கலை கல்லூரிகள் மற்றும் அறிவியல் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்கலை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 அதிகமான உதவி பேராசிரியர்கள் 3 நியமிக்கப்படுவார்கள் என உயர் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைக்கப்பட்ட அவசரகால மேலாண்மை ஆதரவுகள் இல்லாததாலும் கடுமையான வீட்டு வசதி இடைவெளிகளாலும் காட்டுத்தீ காலங்களில் பழங்குடியின மக்கள் ஒரு சுழல் சுழற்சியில் சிக்கியுள்ளனர் என்று 2025 காட்டுத்தீ பருவம் குறித்த அறிக்கையில் மத்திய வீட்டு வசதி ஆலோசகர் எச்சரித்துள்ளார். வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையிலான விரிவடைந்து வரும் கூட்டாண்மை மற்றும் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு முன்னிலைப்படுத்தும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை இன்று சந்தித்தார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
9: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 4164008383,
8: சுகந்தன் 4165406269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
10: ஸ்கார்போரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் சிஎம்ஆர் தமிழகமின் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 4167592600.

நேரம் 9:18 9:30 கிழங்கி இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். 11 மணிக்கு நேரில் செய்தியின் பின்னணியில் கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் 11 மணிக்கு என்ன பாடல் இந்த பாடல். வலிக்கும் இந்த பாடலோடு மனோ சித்ரா சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கலீக்கில் சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

0: நேரம் 9:25 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது இந்த காப்புறுதி என்பது மிக மிக முக்கியமானது. அதாவது ஒரு வீட்டுக்கு காப்புறுதி தேவை, வாகனத்துக்கு காப்புறுதி தேவை. எனவே உங்கள் காப்புறுதிகளை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டுமே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால், வாகன விபத்து ஏற்பட்டுவிட்டால், அல்லது வீட்டிலே ஏதாவது இயற்கையான அனர்த்தங்கள் ஏற்பட்டு அதனால் நீங்கள் வீடு திருத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த காப்புறுதி மிக மிக முக்கியமானது. எனவே உங்கள் வீடு மற்றும் வாகனத்துக்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா, அதாவது வேறொரு நிறுவனத்தில் வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் புதுப்பிக்க போகிறீர்கள் சொன்னால் இந்த வாய்ப்பை ஒரு முறை நீங்கள் கேளுங்கள். கேட்டுவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாமா என்பதை பற்றி சரிபார்த்து பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தான் இந்த ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது உங்கள் வீடு மற்றும் வாகனத்துக்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா, குறைந்த விலையிலே சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அதற்கு ஒரு வாய்ப்பு. மேலும் உதவி ஏதாவது தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்பு ஆலோசகரான பிரதீப் நவீன் அல்லது ராஜியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 6477992393 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக உதவி என்று சொன்னால் அவர்கள் மாதாந்த கட்டணம் கட்டப்பட்டார்கள், நீங்கள் தான் கட்ட வேண்டும். ஆனால் வேறு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள். என்றே அலையுங்கள். இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் பொழுது சராசரியாக நீங்கள் $2,158 சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது இரண்டு கார்கள் உங்களிடம், இரண்டு வாகனங்கள் இருக்கின்றன, அதோடு வீட்டுக்கும் சேர்த்து நீங்கள் காப்புறுதி செய்ய போகிறீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட $2,158 சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். சேமிப்பே எப்படி இருக்கிறது? சரி, மறந்து விடார்கள், எப்பொழுதுமே நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட் வித் ஆல் ஸ்டேட். சில நிபந்தனைக்கு உட்பட்டதிலும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் அழைக்கலாம். பிரதீப் நவீன் அல்லது ராஜி இவர்களை அழைத்து பேசுங்கள். 6477992393 6477992393 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

உலகம் முழுவதும் 101.3 www.cmr.fm.

0: நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். பல ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் 2026 முதல் அரை ஆண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை 94,037 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 77 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் புதிய திட்டத்தை ஆனந்த் அம்பானியின் பந்தாரா அமைப்பு இந்தோனேஷியா அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலைவின் தடுப்புக் காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என கூறி அவரது தாயார் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அத்துடன் சாலைவின் நிலைமைகளை விளக்குவதற்காக ஜனாதிபதியை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு அவர் அந்த கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது மகன் 37 வருடங்கள் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றி நாட்டுக்காக தனது இளமை காலத்தை அர்ப்பணித்தார். குடும்பத்துடன் செலவழித்தக்கூடிய பல பெருமதிமிக்க ஆண்டுகளை நாட்டின் சேவைக்காக அவர் தியாகம் செய்துள்ளார். வாயுதீப தயாரான தனது மகன் தடுப்புக் காவலில் உத்தரவின் கீழ் இருப்பதை பார்ப்பது மனதுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. எனினும் எந்தவொரு விசாரணையும் நிறுத்துமாறு கூறவில்லை. குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை குறித்து விசாரணை நடத்தி சான்றுகள் இருப்பின் அவற்றை ஆராய்ந்து உண்மையை கண்டறியுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விசாரணைகள் இடம்பெறும் அதே வேளையில் தனது மகனின் தடுப்புக் காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என ஒரு தாயாக கருணையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் ஜனாதிபதியை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். எந்தவொரு சிறந்த சலுகையையும் தான் எதிர்பார்க்கவில்லை. நீதி, மனிதநேயம் மற்றும் நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை மட்டுமே கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது மகனுக்கு சுதந்திரமான சட்டத்தின் முன் முகம் கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரின் போதைப்பொருள் கடத்தல் காரணமான பெக்கோ சமன் என்பவரின் தாயார் உயிரிழந்த சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நபர் தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக மெத்தேனிய காவல்துறையினரிடம் பின்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மெத்தேனிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞராவார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் ஐஸ் போதைப்பொருளுடன் கடந்த 19 கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணைகளின் போதே பெக்கோசமன் தாயார் உயிரிழந்த சம்பவத்துடன் அவருக்கு தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் மெத்தேனிய காவல்துறையினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட அவர் பலஸ்முல்ல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 2 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருப்பதாக மீண்டும் நாடகம் ஒன்றை சர்வதேச அரங்கில் அரங்கேற்ற அனுர அரசு தயாராகி வருகிறது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருப்பதாக மீண்டும் நாடகம் ஒன்றை சர்வதேச அரங்கில் அரங்கேற்ற அனுர அரசு தயாராகி வருகின்றது. காணாமல் போனோர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் 31 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான மகேஷ் கட்டலந்த தெரிவித்திருக்கிறார். ஜாழ்ப்பாணத்தில் கருத்து தெரிவித்த அவர், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்திற்கு இதுவரை 23,352 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் அவற்றில் 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு 9,819 பேர் முறைப்பாடுகள் பூர்வாங்க விசாரணைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பூர்வீங்க விசாரணைகள் நடைபெற்ற நிலையில் 2,000 மேற்பட்ட முறைப்பாளர்கள் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. விசாரணை நிறைவடைந்த பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் உட்பட 800 பேருக்கு விளக்க கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதுடன் 7,726 பேருக்கு அவர்களது சமூகத்துடன் இடைக்கால கொடுப்பினை பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காணாமல் போனோர் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் 31 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனர். எனினும் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக அல்லது ராணுவத்தினால் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் காணாமல் போனவர்களில் எவரும் இதுவரை வீடு திரும்பியிருக்கவில்லை என முன்னாள் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.
0: நடப்பாண்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை 94,037 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 71 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மாதாந்த அடிப்படையில் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகூடுதலாக 29,962 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 8,701 பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. நாட்டின் மொத்த டெங்கு பாதிப்பில் 52.93% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன. மாவட்ட ரீதியில் ஹம்பகா மாவட்டத்தில் அதிகூடுதலாக 20,034 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலை தடுக்கும் வகையில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை அழித்து சுற்றாளரை தூய்மையாக பேணுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை காய்ச்சல் அறிகுறிகள் தென்படின் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஊடகவியலாளர் பிரதீப் எகனில்குட காணாமல் போனமை தொடர்பான வழக்கில் முக்கியமான சாட்சியமாக முன்னாள் போராளி ஒருவரை மீண்டும் சாட்சியமளிக்க அழைப்பதற்கு தடை விதிக்குமாறு கோரி பாதுகாப்பு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹித் எக்லியா கூட காணாமல் போனமை தொடர்பான வழக்கில் முக்கிய சாட்சியமான முன்னாள் போராளி ஒருவரை மீண்டும் சாட்சியமளிக்க அழைப்பதற்கு தடை விதிக்குமாறு கோரி பாதுகாப்பு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. மனு மீதான வழக்கு கொழும்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிரந்தர மூவரடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் மின்னெறியா சித்திரவதை கூடத்தில் கொல்லப்படுவதற்கு முன்னதாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிரஹித் எக்லியா கூட சித்திரவதைகளால் நடமாட முடியாத நிலையில் இருந்திருக்கின்றார். அப்பொழுது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போராளி அவருக்கான மருத்துவ உதவிகளை வழங்கியிருக்கிறார். பிரஹித் காணாமல் போனமை முன்னர் நடைபெற்ற விசாரணை ஒன்றின் போது வழக்கு தொடர் தரப்பின் 4வது சாட்சியான சுமதி பால சுரேஷ் என்று அழைக்கப்படும் முரளியை மீண்டும் சாட்சியம் அளிக்க தற்போது நீதிமன்றம் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் சாட்சியை மீண்டும் அழைப்பதற்கு தடை விதிக்கும் உத்தரவை பெறுவதற்காக உயர்நீதிமன்றத்தை நாட இருப்பதாக பாதுகாப்பு தரப்பு விசேட நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. அதன்படி பாதுகாப்பு தரப்பினால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதுடன் மனுவின் பிரதிகளும் விசேட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்தில் அச்சுறுத்தப்பட்டு புரள் சாட்சியம் அளிக்க முன்னாள் போராளி நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மீள சாட்சியம் அளிக்கும் இடத்தில் கடந்த கால ஆட்கடத்தலுடன் தொடர்புடைய படையதிகாரிகள் பலரும் கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: பல ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. நிதி அமைச்சின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் பெறப்பட்ட மொத்த அரசு வருமானம் மற்றும் மானியங்கள் 2025 ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்படைக்கையில் 27.1% அதிகரித்துள்ளன. ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பெறப்பட்ட மொத்த வருமானம் மற்றும் மானியங்களின் மதிப்பு 2,956 டிரில்லியன் ஆகும். இது 2026 ஆண்டின் அரசாங்கத்தின் வருமான இலக்கான 5.3 டிரில்லியன் ரூபாயில் 55.8% எட்டியுள்ளமை காட்டுகிறது. மானியங்கள் தவிர்த்து அரசாங்கத்தின் நேரடி வருமானம் 27% உயர்ந்துள்ளது. 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் 2,321.7 பில்லியன் ரூபாக இருந்த வருமானம் இந்த ஆண்டின் அதே காலப்பகுதியில் 2,954.2 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை படைகள் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுபற்றிய மேலதிக தகவலோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கை படைகள் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பதாக பாரிய தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அழைப்பு விடுத்திருக்கிறார். வலிகாமம் வடக்கில் இடம்பெற்ற காணி விடுவி போராட்டத்தில் பங்கெடுத்திருந்த அவர் பாதுகாப்பு காரணங்களை முன்னிலைப்படுத்தி கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்கள் நிலங்கள் படையினர் விவசாயம் மற்றும் உணவகங்களை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் சர்வதேச தூதுவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கொழும்பில் அரகலைய பாணியில் மயிலிட்டி, பலாலி, வசாவனாங், கேப்பாபுலவு, மயிலத்தமடு போன்ற பகுதிகளுக்கு தனித்தனியாக கூடாரங்களை அமைத்து காணி விடுவிப்பை மட்டுமே முதன்மை கோரிக்கையாக வைத்து போர் அடாடுப்பு விடுத்திருக்கிறார். அதேவேளை ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்தே காணி விடுவிப்பு நிலைப்பாட்டிலிருந்து வருகிறார் எனவும் தற்போதும் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். காணிகளை விடுவிக்க முப்படையினர் அறிக்கை கோரி தாமதிப்பது பொருத்தமற்றது. 2013 ஆண்டு வலிகாமம் வடக்கில் சுமார் 6000 ஏக்கர் காணிகள் வர்த்தமானி மூலம் சுவீகரிக்கப்பட்ட நிலையில் பின்னர்

0: $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3000 முதல் 5000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: இந்திய செய்திகள்.
2: ஆனந்த் அம்பானியின் வந்தாரா அமைப்பு இந்தோனேஷிய அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் வந்தாராவின் பணிகள் சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளன. இந்தோனேஷிய வனத்துறை அமைச்சர் ராஜா ஜூலி ஆண்டனி தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்தோனேஷியாவின் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் புதிய திட்டத்தை முறைப்படி அறிவித்துள்ளார். இத்திட்டமானது ரிலையன்ஸ் தொழில் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் ஆனந்த் அம்பானியினால் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான வந்தாரா மற்றும் இந்தோனேஷியாவின் முன்னணி வனவிலங்கு அமைப்பான பிடி ஃபனுமா லேண்ட் குரூப் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இக்கூட்டமைப்பின் மூலம் இந்தோனேஷியாவில் உள்ள வனவிலங்குகளின் பராமரிப்பு மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வெகுவாக வலுப்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் அனைத்து வசதிகளும் திட்டங்களும் இந்தோனேஷிய அரசின் அதிகாரப்பூர்வ அமைப்புகளாலேயே சொந்தமாக நிர்வகிக்கப்படும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு முன்னுரிமைகளுக்கு ஏற்கவே இவை செயற்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்தோனேஷியாவில் உள்ள வனவிலங்குகளுக்கு களத்தில் உடனடி மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில் 10 சிறப்பு நடமாடும் மருத்துவமனை வாகன சேவைகள் தொடங்கப்பட உள்ளன. பேகம்பாஸ் யானைகள் மருத்துவமனையானது நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய யானைகள் சிகிச்சை மற்றும் பராமரிப்பு மையமாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இந்தியாவில் உள்ள ஜாம் நகர் மையத்தில் வந்தாரா உருவாக்கியுள்ள அதிநவீன விலங்குகள் வன உயிரின மருத்துவ அனுபவம் மற்றும் உள்கட்டமைப்பு உதவிகள் மூலம் இந்தோனேஷியாவுக்கு இது பயன்படுத்தப்படும். வனவிலங்கு ஆரோக்கியம், மறுவாழ்வு, இனப்பெருக்கம், காடுகளில் மீண்டும் விடுவித்தல் மற்றும் வனவிலங்கு மோதல்களை குறைத்தல் ஆகிய பல தளங்களில் இந்த ஒப்பந்தம் விரிவடைவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. வந்தாரா தனது 5 ஆண்டு திட்ட அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச அளவில் தனது வனவிலங்கு பாதுகாப்பு பணிகளை விரிவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு குளோர்பெனிடைமன் மெலட் மற்றும் ஃபினைல் ஜெப்ரின் ஹைட்ரோகுளோரைட் ஆகிய 2 மருந்துகளை இணைந்த கூட்டு பயன்பாட்டு இருமல் மற்றும் சளி மருந்துகளை வழங்க மத்திய சுகாதார அமைச்சகம் தடை விதித்துள்ளது. 1940ஆம் ஆண்டின் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் கீழ் பொதுமக்களின் சுகாதார நலன் கருதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் மருந்து போத்தல்களில் லேபிள்கள், அட்டைப்பெட்டி மற்றும் விளம்பர பொருட்களில் இந்த கூட்டு மருந்து 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதென்ற எச்சரிக்கையை வெளிப்படையாக அச்சிட வேண்டுமென்று அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இதுபோன்ற பல கூட்டுப் பொருட்களை கொண்ட மருந்துகளை கொடுக்கும்பொழுது அளவீட்டு தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் குளோபெரினமைட் மெலட் மருந்து குழந்தைகளுக்கு அதிக தூக்கம் அல்லது அளவுக்கு அதிகமான படபளப்பு ஏற்படும். பினைல் இரப்டின் மருந்து இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை பாதிக்கும். 20 சளி மருந்துகளை ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது ஒரே மூலப்பொருள் இருமுறை சென்று அளவுக்கு அதிகமாக மருந்து அளிப்பு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே பெற்றோர் ஒவ்வொரு இருமல் அல்லது சளி மருந்தையும் வாங்கும் முன் அதன் செயற்பாட்டு முறையை அந்த பகுதியை படித்து பார்த்த பிறகு 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முந்தைய மருந்து சீட்டை கொண்டு சுய மருத்துவம் செய்வதையோ சாதாரண சமையலறை கரண்டிகளால் மருந்து அளந்து கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். குழந்தை நல மருத்துவரை அணுகி அவர்களின் ஆலோசனையின் பிறகே உரிய மருந்துகளை வழங்க வேண்டுமென்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் 2026ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக

நிதி அமைச்சு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை 94,037 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 71 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் புதிய திட்டத்தை ஆனந்த் அம்பானியின் வந்தார அமைப்பு இந்தோனேஷிய அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: தொடர்ந்து பிற்பாகத்தில் 18 பாகை செலுத்ததாக இருக்கிறது. இப்பொழுது முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 பாகை செலுத்ததாக குறைவடையும். அதிகாலை பொழுது சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை செவ்வாய்க்கிழமை பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 29 பாகை செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 15 பாகை செலுத்ததாக குறைவடைந்து புதன்கிழமை 25 பாகை செலுத்ததாக இருக்கும். புதன்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை 26 பாகை செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 16 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 25 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 10 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் கேட்கலாம்.
1: நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழகம் 101.3
0: நாத வினோதம் இசை தொகுப்பிலிருந்து பாடல் அளிக்கிறது. பாடலுக்கான இசை MP கோணேஷ் மற்றும் MP பரமேஷ். பாடலை பாடியுள்ளார் கலாபதி சின்னசாமி.

0: நாத வினோதம் செய்தோப்பிலிருந்து கலாபதி சின்னச்சாமி பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடல் காண இசை எம்பி பரமேஷ், எம்பி கோணேஷ்.
1: நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழகம் 101.3. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
6: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
5: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
7: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா .com.
8: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஜெயமாள் 101.3.
0: அலிபாபாவும் 40 த்ரில்லர்களும் திரைப்படத்திலிருந்து பாடலளிக்கிறது வி தட்சாமூர்த்தியின் இசையிலே AM ராஜா, பிபானுபதி.
10: உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்துவிட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.

0: நேரவிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கேனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வெஸ்ட்ஜெட் விமான பணிப்பெண்கள் மற்றும் பல பணிக்குழுவினர் அந்த விமான நிறுவனத்தினுள்ளான புதிய கூட்டு ஒப்பந்தத்திற்கு 90.2% ஆதரவு வாக்குகளுடன் ஒப்புதல் அளித்துள்ளனர். ஒட்டுவாவில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்மாற்றி வெடிப்பு காரணமாக 2 வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. பிரித்தானிய பிரதமர் பதவியேற்று மேற்கொண்ட தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைன் போராட்டத்தை 2 உலகப் போரின்போது நாசி ஜெர்மனிக்கு எதிராக பிரித்தானியா நடத்திய போராட்டத்துடன் ஒப்பிட்டு பேசினார்.
1: கனேடிய செய்திகள்.
0: வெஸ்ட்ஜெட் விமான பணிப்பெண்கள் மற்றும் பணிக்குழுவினர் அந்த விமான நிறுவனத்திலுடனான புதிய கூட்டு ஒப்பந்தத்துக்கு 90.2% ஆதரவு வாக்குகளுடன் ஒப்புதல் அளித்துள்ளனர். இது எங்கள் உறுப்பினர்களிடமிருந்து கிடைத்த வலுவான ஆதரவு மற்றும் பேச்சுவார்த்தையில் நாங்கள் பெற்ற குறிப்பிடத்தக்க நன்மைகளுக்கான அங்கீகாரம் என்று கியூப் தலைவர் ஆலியா தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய முன்னேற்றங்களை செய்துள்ளோம். குறிப்பாக எங்கள் உறுப்பினர்கள் ஏற்கனவே செய்து வரும் பணிகளுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தில் 3 ஆண்டுகளில் 18% அதிகமான ஊதிய உயர்வு மற்றும் தரையில் செய்யப்படும் பணிகளுக்கான புதிய ஊதிய ஏற்பாடுகள் ஆகியவை அடங்கியுள்ளதாக கெனடிய பொது ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஊழியர்களுக்கு இந்த அக்டோபரில் 13% ஊதிய உயர்வும், அதைத் தொடர்ந்து ஜனவரியில் 2.75% உயர்வும், 2028 தொடக்கத்தில் 2.5% உயர்வும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் விமான பணிக்குழுவினர் மேற்கொள்ளும் ஊதியம் வழங்கப்படாத தரைவழி பணிகளில் தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் வெஸ்ட்ஜெட் மற்றும் கியூப் வெஸ்ட்ஜெட் பிரிவு ஆகியவர்களுக்கிடையே ஜனவரி முதல் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. விமானம் பறக்காத நேரங்களில் செய்யப்படும் பல பணிகளுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்று சங்கம் நீண்ட காலமாக புகார் கூறி வந்தது. ஆனால் மணிநேர ஊதிய முறைக்கு பதிலாக கிரெடிட் அவர்ஸ் முறை மூலம் அனைத்து பணிகளுக்கும் ஊதியம் வழங்கப்பட்டதாக வெஸ்ட்ஜெட் வாதிட்டது. இந்த புதிய 3 ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் 2028 டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டோவாவில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்மாற்றி வெடிப்பு காரணமாக 2 வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. அதன்படி எக்ஸோஸ்பா மற்றும் மூ அண்ட் பீன் கஃபே ஆகிய உள்ளூர் வணிக நிறுவனங்களே மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என்று இணையத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மாலை ஏழு மணியளவில் 767 சில்வர் செவன் சாலையில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்ததாக ஒட்டோவா காவல்துறை சேவை தெரிவித்துள்ளது. ஒட்டோவா தீயணைப்புத் துறையினர் ஒரு புலனாய்வாளரை நியமித்துள்ளனர். அவர் இந்த நிகழ்வில் இந்த சந்தேகத்துக்கிடமான விடயமும் இடம்பெறவில்லையென கருதியதாக ஒட்டோவா காவல்துறை தெரிவித்துள்ளது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஒட்டோவா துணை மருத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. ஒட்டோவா ரெட் பிளாக் அணி 16 முறையாக தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அணி நிர்வாகம் தனது கால்பந்து செயற்பாடுகளுக்கான துணைத் தலைவர் ஷான்பர்கை பணி நீக்கம் செய்துள்ளது. ஷான் மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருப்பதால் இது ஒரு கடினமான முடிவு என்று ஒட்டோவா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் குரூப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அவர் எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பதையோ அல்லது ரெட் பிளாக் அணி மீது அவர் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதையோ யாரும் குறை கூற முடியாது என்று கூறிய அவர், அதேவேளை எங்கள் கால்பந்து ஆட்டத்தின் முடிவுகள் போதுமான அளவு சிறப்பாக இல்லை என்று குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 14 அன்று ரெட் பிளாக்ஸ் அணி தொடர்ந்து 15வது ஆட்டத்தில் தோல்வியடைந்த பொழுது 1958 கனடிய கால்பந்து லீக் தொடங்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு அணியும் சந்திக்காத மிக நீண்ட தொடர் தோல்வி பதிவை அது எட்டியது. அதையடுத்து வெள்ளிக்கிழமை ரெட் பிளாக்ஸ் சந்தித்த 16வது தோல்வி 1907 ஆண்டு வரையிலான சிஎஃப்எல் வரலாற்றிலே 2வது மிக நீண்ட தொடர் தோல்வியை பதிவை மற்றொரு அணியுடன் பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த தோல்விகளைத் தொடர்ந்து இறுதியில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறை தேவையென்று தான் நம்புவதாகவும் மாற்றங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு தனக்குள்ளது என்றும் தெரிவித்த தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் தாங்கள் ஏற்கனவே கால்பந்து தலைமையகத்தில் மாற்றம் அவசியம் என்று தீர்மானித்துள்ளதாக கூறினார். அதுடன் கால்பந்து செயற்பாடுகளுக்கான துணைத் தலைவர் ஷான் தொழில்முறை அணுகுமுறை கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். 2021 அணியில் இணைந்த ஷான் பின்னர் நவம்பர் 25 துணைத் தலைவர் பொறுப்பை ஏற்றார் என்று ரெட் பிளாக் இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக யுக்ரைன் முன்னெடுத்து வரும் போராட்டத்தை 2வது உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிராக பிரித்தானியா மேற்கொண்ட போராட்டத்துடன் பிரித்தானிய பிரதமர் ஒப்பிட்டுள்ளார். யுக்ரைன் சுதந்திரத்திற்கான போராட்டத்துக்கு பிரித்தானியா தொடர்ந்தும் முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். யுக்ரைனின் 35வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் ஆண்டி யுக்ரைன் சென்றுள்ளார். அங்கு யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட தலைவர்களை அவர் சந்தித்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கியோவில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றிய ஆண்டி 20வது நூற்றாண்டில் ஐரோப்பிய சுதந்திரத்தின் தீபத்தை பிரித்தானியா பாதுகாத்ததாகவும் 21வது நூற்றாண்டில் அந்த பொறுப்பை யுக்ரைன் ஏற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தாலும் யுக்ரைனுக்கு பிரித்தானியாவின் ஆதரவு தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஐரோப்பாவின் பாதுகாவலாக செயற்படுவதாகவும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அது முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. செங்கடலில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகங்களில் ஒன்றான யான்பு நகருக்கு மேற்கே சுமார் 63 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. கப்பலில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. கப்பல் தாக்கப்பட்டதில் கப்பலின் முக்கிய தளத்தில் தீப்பிடித்ததாக அந்த அமைப்பு கூறியது. தாக்குதல் நடத்தியது யாரொன்றோ அல்லது எவ்வாறான ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதோ என்றோ அது குறிப்பிடவில்லை. செங்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். தலைநகரில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட இந்த சரிவில் குப்பை கிடங்கு அருகிருந்த குடிசைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்புகள் புதையுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் 6 பேர் படுகாயம் அடைந்ததுடன் 16 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இடுபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவ இடத்துக்கு பிரதமர் அமலு ஒரிபா நேரில் சென்று நிலைகளை பார்வையிட்டதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் மேற்பார்வையிட்டார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: கொழும்பு SSC மைதானத்தில் இடம்பெற்று வரும் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. முன்னதாக இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 503 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இன்னிங்ஸை இடைநிறுத்தியது. இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் துடுப்படுத்த ஆட்டத்தில் கமல் மிஷாலா 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இந்த நிலையில் இந்திய அணியை விட 495 ஓட்டங்கள் இலங்கை அணி பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒட்டோவா ரெட் பிளாக் அணியின் 16வது முறையாக தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அணி நிர்வாகம் தனது கால்பந்து செயற்பாடுகளுக்கான துணைத்தலைவர் ஷான் பர்க்கை பணி நீக்கம் செய்துள்ளது. ஒட்டோவாவில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்மாற்றி வெடிப்பு காரணமாக 2 வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு ஓவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. பிரித்தானிய பிரதமர் பதவியேற்ற பிறகு மேற்கொண்ட தனது முதல் வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைனின் போராட்டத்தை 2 உலகப் போரின் பொழுது நாசி ஜெர்மனிக்கு எதிராக பிரித்தானியா நடத்திய போராட்டத்துடன் ஒப்பிட்டு பேசினார். இத்துடன் CMR தமிழ் FM-இன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: 101.3 FM.
1: தொடர்ந்து பாகத்தில் 18 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் நினைத்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வள மேற்கு நோக்கி மணிக்கு 21 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது 15 பாகை செலுத்ததாக குளவெளியும் அந்த வெளியிலேயும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பகல் பொழுது செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும், 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். இரவு பொழுது லேசான மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 18 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில் கூட்டத்தோடு 40% மழைக்குரிய வாய்ப்புகள். வியாழக்கிழமை இரவு பொழுது 16 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சூரியோளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். அதேபோன்று சனிக்கிழமையும் சூரியோளி நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 176.9% தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுது நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது இன்றைய விற்பனை விலையை விட மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண எரிபொருள். எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் இன்று நிரப்பிக் கொண்டிருந்தால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு தொடர்ந்தும் 176.9% விற்பனை செய்யப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரங்கள் 10:30 செய்தியின் பின்னணியில் கேட்கலாம். தொடர்வது
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
3: கனடா வரணி ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை மோர்னிங்சைட் பார்க்கில் நடைபெறும். 416-771-6890. தம்பிலுவில் திருக்கோயில் பிரதேச கனடாவாழ் மக்களின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை காலை 6 முதல். இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மிலிக்கன் பார்க்கில் நடைபெறும். 416-669-9430. கனடா வன்னிச்சங்கத்தின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை காலை 9 முதல். இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-644-1113. கனடா புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கத்தின் 30th ஆண்டு ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை காலை 9 முதல். இலக்கம் 390 மோர்னிங்சைட் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மோர்னிங்சைட் பார்க்கில் நடைபெறும். 647-547-7884. கனடா உரும்பிராய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மில்கன் பார்க்கில் நடைபெறும். 416-841-2953. கனடா சாவகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வசந்தத்தின் ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் நீல்சன் அண்ட் ஃபின் சந்திப்பில். இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-457-2173. மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல். இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ பார்க்கில் நடைபெறும். 647-948-9587. சாய் ஸ்வராலயா கலைக்கூடத்தின் 23rd வருடாந்த கலை நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் 30rd ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் டான் மில்ஸ் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், இலக்கம் 35 ஃபேவியூ டிரைவில் அமைந்திருக்கின்ற ஃபேவியூ லைப்ரரி தியேட்டரில் நடைபெறும். 416-993-6060.
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: CMR, Tamla FM 101.3.
1: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: நேரம் 10:19 நிமிடம். சி மாதமுழுவதும் கேட்டுக்கொள்கிறீர்கள்.
4: சீதலச்சிமையில் நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
3: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது உள்ளூர் கலைஞர்களுடைய பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. குறிப்பாக டிவிஐ தொலைக்காட்சியிலே பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்வித்து வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை சர்வதேச எங்கும் நீங்கள் பார்க்க முடியும். டிவிஐ எஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளம் மூலமாக நீங்கள் அதை பார்க்க முடியும். எனவே புலம்பெயர்ந்த நாடுகளில் அல்லது ஆயத்தில் உங்கள் உறவினர்கள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அதை தெரிவிக்கலாம். குறிப்பாக துறந்தபெரும்பாக்கத்தில் இருப்பவர்கள், நீங்கள் வீட்டிலே இல்லை வெளியிலே இணைக்கிறீர்கள் என்று சொன்னால் எஸ்டி 2 அதே நேரம் நேரடியாக ஒளிபரப்பாகிறது அந்த மியூசிக் கனெக்டர் நிகழ்ச்சி. எனவே நீங்கள் அதை கேட்டுவிட்டு அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அத்தோடு நீங்கள் விரும்புகின்ற பாடல் 100 வரிகளை பாட சொல்லி கேட்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை பாடி மகிழ்விக்கவும் காத்திருக்கிறார்கள். எனவே மறந்து விடாதீர்கள், பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்பொழுது ஆனந்தபிரசாத் அருள்செல்வி பாடுகின்ற பாடல் இது. கிரிதரன் குழலிடம் இசை அமைத்திருக்கின்றார். சங்கவி இசை தொகுப்பிலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
2: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: ஜிடிஏயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
2: ஆப்டிமார்ட் ஸ்கார்ப்ரோவில் 33-51 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
1: 416-297-9903,
2: 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்,
1: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
2: 905-428-3131. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Everything okay, no problem.
6: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
7: 3.
8: நேரம் 10:29 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் பாலரோடு எஸ்பி பாலசுமணியம், கே எஸ் சித்ரா.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 10:34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் செய்திகளின் பின்னணியிலே பார்ப்போம் முக்கியமான செய்திகள். இலங்கை இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டது. கொழும்பில் நடைபெறும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலே இந்தியாவின் ரிஷப் பந்த் புதிய சாதனை படைத்திருக்கின்றார். வெளிநாடு நடுநிலை களங்களிலே விக்கெட் கீப்பராக இந்தியாவுக்கு அதிக டெஸ்ட் ரன்களை எடுத்தவர் என்ற வகையிலே MS தோனியை இவர் முந்தியுள்ளதால் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையம் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறையை அங்கீகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கூரை மின்சார உற்பத்தியாளர்களுக்கு பேட்டரி மற்றும் சூறை சமக்கு பொருட்களும் கொள்முதல் விகிதங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இலங்கை உறவு. அமெரிக்காவின் புதிய இலங்கை தூதராக நியமிக்கப்பட்டுள்ள எரிக் மேயர் கொழும்பு சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அமெரிக்காவின் 29வது இலங்கை தூதராக பொறுப்பேற்க உள்ளார் என்று அந்த செய்தியிலே காணப்படுகிறது. சட்டத்துறை போராட்டம் என்று பார்த்தால் பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா தலைவரின் பதவி விலகலை கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் கிரெடிட் கார்டு பயன்பாட்டிலும் புதிய கணக்குகள் மாற்றங்களிலும் ஏற்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் நடவடிக்கைகளும் இதில் தாக்கம் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பொருளாதார மீட்சி தொடர்ந்தாலும் மின்சாரம், எரிசக்தி, முதலீடு, இலங்கை செலவு ஆகியவை தொடர்ந்து முக்கிய பொருளாதார பிரச்சனைகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 10:36.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3092-94-94.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
1: சிஎம்ஆர் 101.3 FM. நேரம் 3:49. சுப்பமுகூர்த்தம் திரைப்படத்திலிருந்து KG யேசுதாஸ் கல்யாணி மேனன் பாடுகின்ற பாடல் இது.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஸ்காப்ரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினராக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழ் FM உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: புதிய
0: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 10:45. முக்கியமாக இந்திய செய்திகள் பார்க்கும் பொழுது, இந்தியாவின் புதிய மற்றும் யுஎஸ்சி வழியாக ஈரானுடைய வர்த்தகத்தில் ஏற்படும் தடைகள் இந்தியா ஈரான் ஏற்றுமதியை மேலும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, தேயிலை, மருந்துகள் போன்ற பொருட்கள் ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா சீனா உறவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டெவால் மற்றும் சீனாவின் வாங் ஜே ஆகியோர் எல்லை பிரச்சினை தொடர்பாக 25வது சுற்றுவாச்சு பேச்சுக்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இந்தியாவில் ஒவ்வொருடம் வைத்திருக்கின்ற சிம் இணைப்புகளுக்கான இந்த சிம் வரம்பு தொடர்பான விதிமுறைகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே தங்க விலை தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஆகஸ்ட் 26 இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை என்று பார்க்கும் பொழுது சில பெரிய நகை நிறுவனங்களிலே

இதன் அளவு விற்பனை விலை தாண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒலிக்கும் பாடலோடு எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா. வீட்டுக்கு ஒரு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
2: 4163-999-999. உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 East Unit G03 416-284-7000.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? Suzanne.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
8: நேரம் 10:54 நிமிடம். செய்தியின் பின்னணியிலே கனடாவின் மிக முக்கியமான நிலவரம். அமெரிக்க ஜனாதிபதி கனடாவில் தயாரிக்கப்படும் ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ பார்ட்ஸ் மற்றும் ஸ்டீல் போன்றவற்றுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இது ஜனவரி 1ஆம் தேதி 2027 அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதமர் மார்க்கானி அமெரிக்க அரசுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகள் தயாரித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார். கனடா தனது பொருளாதார நலன்களையும் இறையாண்மையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கனடாவிலே ஒன்டாரியோவிலே அமெரிக்காவுடனான ஒரு மிகவும் ஆழமான சப்ளை செயின் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது தொழில்துறை மற்றும் ஆட்டோ பார்ட்ஸ், ஆட்டோ எனவே அந்த துறையில் பாதிப்பு ஏற்படலாம். எனவே ஒன்றாரிய முதல்வர் டாக்டர் மின் விநியோகத்தை துண்டிக்கப் போவதாகவும் ஒரு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகிறது. சொல்லி கனடாவை பொறுத்தவரையிலே அமெரிக்கா இந்த வணிக மோதல் நீடித்தால் எப்படியான தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மிக முக்கியமாக யோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் வர்த்தக நடவடிக்கை உலக செய்திகளிலே தொடர்ந்து மையமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனவாளர்ந்த இந்த மோதல் மற்றும் ஈரான் மீதான புதிய பொருளாதார தடைகள் இது மேலும் கவலைக்குரிய விடயமாக தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த வர்த்தக கொள்கை தற்பொழுது பல நாடுகளின் வர்த்தகத்தை நேரடியாக பாதிக்கிறது. கனடா, அமெரிக்கா, இந்தியா, ஈரான், அமெரிக்கா, சீனா போன்ற வர்த்தக உறவுகளில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி வாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடுகின்ற பாடல்.

0: நேரம் 11:01.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் 2026 முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கின்றன. நடப்பாண்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை 94,037 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 71 பேர் உயிரிழந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் புதிய திட்டத்தினை ஆனந்த் அம்பானியின் பந்தாரா அமைப்பு இந்தோனேஷிய அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வெஸ்ட்ஜெட் விமான பணிப்பெண்கள் மற்றும் பணிக்குழுவினர் அந்த விமான நிறுவனத்தினுடனான புதிய கூட்டு ஒப்பந்தத்துக்கு 90.2% ஆதரவு வாக்குகளுடன் ஒப்புதல் அளித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பான UKMTO தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 11:03 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாக்கத்திலே 18°C இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வட மேற்கத்தை நோக்கி மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15°C குறைபடியும் வந்த வெளியிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது அதிகூடிய ஒப்பந்தம் 25°C இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 29°C உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 15°C குறைபடைந்து புதன்கிழமை 25°C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். புதன்கிழமை இரவு பொழுது 18°C குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. அதிகூடிய ஒப்பநிலை 26°C இருக்கும். இரவு பொழுது 16°C குறைவடைந்து வெள்ளிக்கிழமை சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய ஒப்பநிலை 25°C. சனிக்கிழமை சூரிய ஒளியோடு 25°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் 176.9 தான் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் தற்பொழுது இதைவிட குறைந்த விலையிலேயே விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சாதாரண தர எரிபொருள் எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர்கள் உடனடியாகவே 12 மணிக்கு முதல் நிரப்பிக் கொண்டு சொன்னால் லிட்டருக்கு சில சதத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். இப்பொழுது முதல் நேர்கள் என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக குழம்பிய வரிகள் தரப்போகிறோம். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு அது என்ன பாடலாக இருக்கும் என்பதை நீங்களும் கண்டுபிடிக்க வேண்டும். 416-593-0055 416-593-0055 சரி, உங்களுக்கான குழம்பிய சொல் கண்டபடி என்ன நான் சொல்ல அதே கேட்டா. கண்டபடி என்ன நான் சொல்லாதே கேட்டால் நான் பாட கண்டபடி ஞானம் பாட என்னை பாடிப்புடுவேன். சொல்லாதே அதை பாடிப்புடுவேன். மண்டையனுக்கும் பிறந்திலும் எனக்கே குழப்பமாக இருக்கு. எப்படி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கண்டபடி என்ன நான் சொல்லாதே கேட்டால் நான் பாட கண்டபடி ஞானம் பாட என்ன பாடிப்புடுவேன். சொல்லாதே அதை பாடிப்புடுவேன். மடையனுக்கும் பிறந்திடும் இந்த பாடலாக இருக்கும். சரி, பார்ப்போம் கண்டுபிடிக்க முடிகிறதா. 416-593-0055 ஒலிக்கும் பாடல் வந்து நேர்களை சந்திக்க போகிறோம். பிரசன்னா ஸ்ரீலேகா பார்த்த சாரதி பாடுகின்ற பாடல் இது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 100.3.
7: நேரம் 11:12. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாடல் இந்த பாடல்? கண்டபடி என்ன நான் சொல்லாதே கேட்டா நான் பாட, கண்டபடி ஞானம் பாட, என்னை பாடிப்பிடுவேன், சொல்லாதே அதை பாடிப்பிடுவேன். சரி, இது என்ன பாடலாக இருக்கும்? நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
8: வணக்கம் ஜோகா.
7: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று கண்டுபிடித்தீர்களா?
8: ஆமாம், இது ஆன்பாவம் படத்தில் என்ன பாட சொல்லாது, நான் கண்டபடி பாடிப்பிடுவேன்.
7: ஆன்பாவம் என்று சொல்லுகிறீர்கள், நீங்க பாடினா ஆண்கள் எல்லாம் பாவம் இல்லை, அதை சொல்லுங்களா? சரி சரி சரி, எப்படியாவது எடுத்துக்கொள்ள, சரி என்று சொல்லுங்கள். சரி, பார்ப்போம் அந்த பாடல் தான். மற்ற நீர்களையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள். ஜோகா சொன்ன பாடல் தான் ஆன்பாவம் என்று நான் கண்டபடி சொல்லி போடுவேன். ஏதாவது பிரச்சனை வரும் என்று தப்புகிறீர்கள். சரி, பார்ப்போம் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைபிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதே பாடல் தான், நீங்களும் சொல்ல மாட்டீர்களா? ஆன்பாவம் தான் சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைபிள்ளை இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நம்ம
7: யாரு?
9: வடிவு.
7: வடிவு சொல்லுங்கள். அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். சரி, அழுது நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
10: எல்லாரும் சொன்ன
7: அதே பாடல் சொல்லுகிறீர்கள். நன்றி குமார், அழுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சிவகுமார் சொல்லுங்கள்.
11: இது 2005 வழியான ஆன்பாவம் படத்துல இருந்து என்னை பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி
7: போடுவேன். ஆன்பாவம்னா இத்தனை ஆண்டு வெளிவந்ததெல்லாம் தகவல் பெறுகிறது. சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். சரி, நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு மட்டும் 4165-9-3005 இலக்கத்தை பாவீங்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அழைப்பிலேயே அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லிக்கிறேன். ஆன்பாவம் திரைப்படத்திலிருந்து பாடல் என்ன? கண்டபடி என்னை நான் சொல்லாதே கேட்டால் நான் பாட, கண்டபடி ஞானம் பாட, என்ன பாடிப்பிடுவேன், சொல்லாதே அந்த பாடிப்பிடுவேன், அப்படியே போகிறது. சரி, விளம்பரங்களை தொடர்ந்து பாடல், பாடலுக்கு முதல் அடுத்த பாடல்.
12: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
13: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
14: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
7: நேரம் 11:17 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே அன்பாவம் திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் ஒழிக்கப் போகிறது. அதுக்கு முதல் அடுத்த பாடலுக்கான தரவு. கரைந்தது அம்மம்மா விட்டதா இல்லை விடியல் கவிதை எனது என் தேடி தாருங்கள் கனவை தாருங்கள் மீட்டது எங்கே அழிந்து விட்டதா விழியில் எழுதி மடித்த. கரைந்தது அம்மம்மா விட்டதா இல்லை விடியல் கவிதை கவிதை எனது என் தேடி தாருங்கள் கவிதை தாருங்கள் மீட்டு எங்கே அழிந்து விட்டதா விழியில் எழுதி. கொஞ்சம் வேகமாக போய்விட்டதோ. கரைந்தது அம்மம்மா விட்டதா இல்லை விடியல் கவிதை கவிதை எனது என் தேடி தாருங்கள் கனவை தாருங்கள் மீட்டு எங்கே அழிந்து விட்டதா. 416-509-3005
15: என்ன

0: மீண்டும் அந்த வரிகளை தருகிறோம். கரைந்தது அம்மம்மா, விட்டதா இல்லை, விடியல் கவிதை, கவிதை எனது, என் தேடி தாருங்கள், கனவை தாருங்கள், மீட்டு எங்கே, அழிந்து விட்டதா விழியில், எழுதி மடித்த. அது என்ன பாடல்? 4169 3005 5
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4 1 6 4 7 5 4 1 6 4 7 5 4 6 6 1

0: நேரம் 11:24 என்ற பாடல், இந்த பாடல் வேடிக்கை வினோத நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வழக்க வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: குமார்.
0: குமார், சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? சிவகுமார், சொல்லுங்கள், அந்த பாடல் சொல்லிக்கிறீர்கள், பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் யோகா.
0: யோகா, சொல்லுங்கள்.
2: அதே பாடல் தான், எங்கே எனது கவிதை,
0: எங்கே எனது கவிதை என்று தான் நீங்களும் தேடுகிறீர்கள். கவிதையை பார்ப்போம், அடுத்து நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் வலைவில் இருக்கிறீர்கள்,
3: அஜந்தா கேட்கிறேன்.
0: அஜந்தா, சொல்லுங்கள்.
3: அதே பாடல்
0: தான். உங்களுடைய கவிதையும் துளைந்து விட்டதா? சரி, கண்டுபிடிப்போம். அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் வலைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சுதன் செந்தநாதன். எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி முடித்தேன்.
0: ஓ, உங்களுடைய கவிதையும் காணவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி. தலையணைக்கு கிளை இருக்கிறதோ தெரியவில்லை. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், செல்வி.
0: செல்வி, சொல்லுங்கள். ஓ, உங்களுடைய கவிதையும் காணவில்லை. சிறல் வெளியிலே நீர் வழிந்து அழிந்து விட்டதோ. சரி, பார்ப்போம். நன்றி செல்வி. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், ரஞ்சன், சொல்லுங்கள்.
6: அதே கவிதையை,
0: எல்லாருமே ஒரே கவிதையை தேடுகிறார்கள். சரி, பார்ப்போம். அழுது நேர் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், காந்தி.
0: ஓ, அங்கேயும் குரலையும் காணவில்லை. வணக்கம். சரி, சொல்லுங்கள். அங்கேயும் கவிதையை காணவில்லை. என்ன, எல்லா இடத்துலையும் ஒரு கள்ளன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவை. ஆமாம், அனைத்துமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்றார்கள், ஆனால் கவிதையை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் அளிக்க போகிறது. அந்த பாடலுக்கு முன்பு அடுத்த பாடலுக்கான தரவு
8: என்ன? கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
9: ஆம்பி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
13: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 11:28 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது குழம்பிய பாடல் வரிகளிலே என்ன பாடல், இந்த பாடல் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல். அதற்கு முதல் அடுத்தது, மங்கையின் கண்ணோ நீயோ மன்னவன், முல்லைக்கு நீயோ கண்ணை கொடுத்த வருகதேர், செந்தாமரை வண்டோ நல்ல இதழ் கொடுத்த மது, செந்தேன் வருக. மல்லிகையின் கண்ணே நீயோ மன்னவன், முல்லைக்கு நீயோ கண்ணே கொடுத்த வருக, தேர் செந்தாமரை வண்டோ நல்ல இதழ் கொடுத்த மது, செந்தேன். 4165903005 இப்பொழுது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 101.3.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
3: நேரம் 11:36. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்.
3: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
4: நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து செந்தாமரையே செந்தேனிதலே பெண்ணூரியமே கண்ணே வருக கண்ணே வருக அந்த பாடல்
3: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நீரை கேட்டு பார்ப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: அதே பாடல்
3: சொல்லுங்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வலிப்பில் இருக்கிறீர்கள்?
6: வணக்கம். குமார்.
3: குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: அதே
3: செந்தாமரைதான். எல்லாரும் சந்திப்போம். செந்தாமரையே என்று சொல்லுகிறார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்?
7: வணக்கம். செல்வி.
3: செல்வி சொல்லுங்கள்.
7: அதே
3: செந்தாமரையே புகுந்த வீட்டிலே போய் பாடி இருக்கிறீர்கள். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்?
4: அதே
3: அதுதான் சொல்லுங்கள். சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்?
8: வணக்கம். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவர் நீங்க தானோ?
3: முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவர் ஏன் முல்லைக்கு மன்னரையும் தேரை கொடுப்பான்? பக்கத்துல ஏறு தடி எடுத்து நட்டு இருக்கலாம். ஏன் தேரை கொடுத்தவர்? இல்லை, அதை பெரிய தேரையும் கொடுத்தவர் ஒரு தடி எடுத்து நட்டுருந்தா முல்லை பழந்துருக்குந்தாலே. அது அந்த நேரத்தில் அப்படி எல்லாம் சொன்னார்களோ தெரியவில்லை. சரி, நான் ஆனால் நான் எடுத்து கொடுக்கவில்லை. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
10: Everything okay? No problem, Dijinam.
11: Bar kalam closing da tadikira nadik.
12: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
13: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் FM அதிர்வெண் 101.3.
3: நேரம் 11:39 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ பங்கேற்க கிடைக்கிறீர்கள். சரி, அடுத்த குழம்பிய சொற்களுக்குள் என்ற பாடல், இந்த பாடல் உண்டு உண்டு இல்லை இல்லை, உண்டு உண்டு இல்லை இல்லை, குணமோ கண்டவர்கள் கட்டும் கண்டதுண்டா, பாலத்து கூறுங்கள் கூறுங்கள், இதமோ உலகத்தில் சேலை சொன்னதுண்டா, கண்ணுக்குள் கொண்டேன் பள்ளி இந்திரே என்ன வாருங்கள் பெண்ணுக்குள். கொஞ்சம் வேகமாக போய்விட்டதா? உண்டு உண்டு இல்லை இல்லை, குணமோ கண்டவர்கள் கட்டும் கண்டதுண்டா, வானத்து கூறுங்கள் கூறுங்கள், இதோ இதமோ உலகத்தில் சேலை சொன்னதுண்டா, கண்களுக்குள் கொண்டேன் பள்ளி இந்திரரே என்ன வாருங்கள். 4169300055 உண்டு உண்டு இல்லை இல்லை, குணமோ கண்டவர்கள் கட்டும் கண்டதுண்டா, வானத்து கூறுங்கள் கூறுங்கள், இதமோ உலகத்தில் சேலை சொன்னதுண்டா, கண்களுக்குள் கொண்டேன் பள்ளி இந்திரரே என்ன வாருங்கள், பெண்ணுக்குள் வாருங்கள் இன்பம். 4169300055 AM ராஜா ஜிக்கி.

0: சாந்தா
1: நாதா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: காசு வேணும்
3: குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடி 24 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம். டிவிஐ HD புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு, நாங்கள்.
6: நேரம் 11:45 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: யோகா,
6: சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: இது வந்து கொடி பறக்குதல் இருந்து சேலை கட்டும் பண்ணுக்கு ஒரு வாசம் வந்தால் அந்த பாட்டு நினைக்கிறேன்.
6: அந்த பாடல் சொல்லுகிறீர்களா?
7: நினைக்கிறேன்,
6: நினைக்கிறீர்கள். சரி, பார்ப்போம், அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், யோகா சொன்ன பாடல் தான்.
6: அந்த பாடல் தானா? உறுதியாக சொல்லுகிறீர்கள்? என்ன சத்தத்தை காணவில்லை. சரி, பார்ப்போம், அவர் சொல்லவில்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், விளங்கவில்லை. நான் உடுப்பு எடுத்து துவைக்கிறவே இல்லையா? அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் ஐயா. ராஜன் கண்டவர்கள் சொன்னா தானே எனக்கும் தெரியும்.
6: உங்களுக்கும் தெரியும், அவனுடைய உங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லுகிறீர்களா?
9: கண்டதுண்டு
6: கேட்கிறீர்கள். சரி, பார்ப்போம். எல்லோருமே கேள்விக்குறியா தான் நினைக்கிறேன். அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
6: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டா
6: காந்தி சொல்லுங்கள். சரி, பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அதே பாடம்தான் சொல்லிக்கிறேன் குமார். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மேக்கையும். ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து பாடல் என்று சொல்லியிருக்கிறார். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கப் போகிறது.
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-0.

0: 0462-416-990-2462. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: அடுத்த பாடலுக்கான தரவு சரி. துளிரும் போது சிறு கண்ணீர் கண்ணாடனே கைதாக்கிட என் கண்ணாலே ஏனோ உன்னை நான் துளிகள் நினைச்சேனே. கண்ணீரில் உன்னோடு ஒரு காதல் கண்ணோரமா ஒரு மைசேர துளிச்சேனே போலவே. இந்த பாடலுக்கு முதலில் அழைத்தவர் சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்தவாறு இருப்பார். ஏன் அழைக்கிறார் தெரியவில்லை. சரி. துளிரும்போது சிறு கண்ணீர் கண்ணாலனே கைதாக்கிட என் கண்ணாலே ஏனோ உன்னை நான் துளிகள் நினைச்சேனே. கண்ணீரில் உன்னோடு ஒரு காதல் கண்ணோரமாய் ஒருமை சேர துளிச்சேனே போலவே. 4165930055 SP பார்சோனியம் சித்ரா பாடுகின்ற கொடி பறக்கிற பாடலை கேட்போம். துளிரும்போது சிறு கண்ணீர் கண்ணாளனே கைதாக்கிட என் கண்ணாலே ஏனோ உன்னை நான் துளிகள் நினைச்சேனே. கண்ணீரில் உன்னோடு ஒரு காதல் கண்ணோரமாய் ஒருமை சேர துளிச்சேனே போலவே.

நேரம் 11:54 நிமிடம். சேலை கட்டு பெண்ணுக்கு சேலை கட்டு பெண் அழகாக தோன்றுவாள். ஒரு பாசம் உண்டு, அதாவது அவரிடம் ஒரு தனிப்பட்ட அழகு, பெண்மை, ஈர்ப்பு, இருப்பு, இவற்றில் ஒரு தனி கவர்ச்சி இருக்கிறது என்பதை தான் அந்த அந்த அந்த பாடல் வரிகள் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிறது. பாசம் என்பது நறுமணம் என்ற நேரடி பொருள் இல்லாமல் அவளை சுற்றி இருக்கும் தனித்துவமான கவர்ச்சி, அதாவது செயலில் இருக்கும் அந்த பெண்ணின் அழகுக்கும் பெண்மைக்கும் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறது என்பதனைத்தான் அந்த பாடல் குறிப்பிட்டிருக்கிறது. நேரடியான அந்த நறுமணத்தை பற்றி அப்படியான கருத்தில் அந்த பாடல் எழுதப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து.

0: சார், இப்பொழுது அந்த முதல் பாடல் வரியை கேட்டிருந்தோம். அந்த வரிக்குரிய பாடல் என்ன பாடல் என்று சொல்லி வந்திருக்கும் நேர்களை சந்திப்போம். துளிரும் போது சிறு கண்ணீர்கள் நாளனே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேர்கள், வணக்கம். அழைப்பிட இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: கண்ணாளனே எனது கண்ணீரை நீட்டோடு காணவில்லை.
0: கண்ணாளனே
1: எனது கண்ணை நீட்டோடு காணவில்லை.
0: நீட்டோடு காணவில்லை என்று சொல்லுங்கள். அந்த பாடல் சொல்லுகிறீர்களா?
1: ஆமாம், யோகா சொன்னால் அதே பாடல் என்று சொல்லலாம். யோகா
0: சொல்லுங்க, அவர்கள் கேட்டு செல்வ பிறகு அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? துளிரும் போது சிறு கண்ணீர் கண்ணாளனே, கைதாக்கிட என் கண்ணாலே, ஏனோ உன்னை நான் துளிகள் நினைச்சேன், கண்ணீரிலே உன்னோடு உன்னோடு ஒரு காதல், கண்ணோரமா ஒருமை சேர துளிச்சேனை போலவே மனசுல நெஞ்சோரமா.
1: சரி, அந்த வரி
0: பாடல் அதுவாக இல்லை போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அழுது நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சுதன். தனியொருவன் படத்தில இருந்து கண்ணாளா கண்ணாளா என்ற பாடல்,
0: அந்த பாடல் கண்ணாளா கண்ணாளா அந்த பாடல் சொல்லுங்களா?
2: மற்றது இவ்வளவு நாளும் அந்த வாசமண்டலத்துக்கு நான் நினைச்சு கொண்டிருந்தேன். இப்ப சீல இருக்கக்கூடியதா சமைச்சிருப்பினம் மனங்கள் என்றுதான்
0: அதை விட பூர கொடுதான் பழக்கம், அதை விட பூர கொடுமையான நினைப்பில் சீல நினைச்சிருப்பார்கள். அதை விடுவோம், நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், அது
0: சிவகுமார் சொல்லுங்கள். இரண்டு பாடல்கள் வந்திருக்கின்றன.
3: இது கண்ணால கண்ணால அந்த பாடல்,
0: கண்ணால கண்ணால பாடல் தானா? சரி, பார்ப்போம், நன்றி. சரி, இப்பொழுது வெண்பா சொல்லுங்கள், கண்ணால கண்ணாலையா கண்ணாலலா? கண்ணால கண்ணால என்று சொல்லிக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவே. ஆமாம், தனியொருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், கௌசிக் கிருஷ் மற்றும் பத்மலதா பாடிய பாடல். அந்த ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குழம்பிய வரிகளிலே என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நேயர்கள் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 4165935 5

0: நேரம் 12 மணி. இரண்டு நிமிடம்.
1: CMR
0: தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி நடைபெற இருக்கும் மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவினங்கள் 48% அதிகரித்துள்ள பொழுதும் அரசாங்கம் அதனுடைய தொடர்புடைய அமைச்சர்களும் எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அதுநாயக்கா குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் கல்வித்தரம் தொய்வின்றி தொடர அரசு கலை கல்லூரிகள் மற்றும் அறிவியல் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரச பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைக்கப்பட்ட அவசரகால மேலாண்மை ஆதரவுகள் இல்லாததால் கடுமையான வீட்டு வசதி இடைவெளிகளாலும் காட்டுத்தீ காலங்களில் பழங்குடியினர் ஒரு சுழல் சுழற்சியில் சிக்கியுள்ளனர் என்று 2025ஆம் ஆண்டு காட்டுத்தீ பருவம் குறித்த அறிக்கையில் மத்திய வீட்டு வசதி ஆலோசகர் எச்சரித்துள்ளார். வர்த்தகம் எரிசக்தி உரங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையிலான விரிவடைந்து வரும் கூட்டாண்மை மற்றும் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை முன்னிலைப்படுத்தும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து பேசினார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM.

0: நேரம் 12:04. இன்று ஆகஸ்ட் மாதம் 25 2026 செவ்வாய்க்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று ஆகஸ்ட் 25 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு 6 நாட்கள் இருக்குல்ல இந்த மாதம் முடிவதற்கு, 8ஆம் மாதம் முடிய போகிறோம். தொடர்ந்து பெரும்பாகத்திலே 17 செலுத்ததாக இருக்கிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 செலுத்ததாக குறைவடையும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகுடி வெப்பநிலை 25 சூரியோடு இணைந்திருக்கும் இடையே முகில்கூட்டம் காணப்படும். 25 செலுத்ததாக இருந்தாலும் 29 செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 15 செலுத்ததாக குறைவடைந்து புதன்கிழமை மீண்டும் 25 செலுத்ததாக இருக்கும். நாளையும் சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலேயே அங்கங்கே முகில்கூட்டம் காணப்படும். நாளை இரவு பொழுது 18 செலுத்ததாக குறையும். வேளையிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமையும் முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. 26 செலுத்ததாக இருக்கும். வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியோடு இணைந்திருக்கும். 25 செலுத்ததாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே 2 நாட்களும் முகில்கூட்டம் தென்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது முதல் 1 மணி வரை உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 6 5 9 3 0 0 5 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப்படும். முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வழிபில இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், சுபந்தி ஹரிகிருஷ்ணன். அப்படி இருக்கீங்க
0: சுபந்தி? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம், நன்றி. நீங்களும் அப்படியே இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு. என்ன பாடல்? ஜானகி பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CCCMR தமிழ் FM.
4: நேரம் 12:13. உலகம் CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மணி வரை உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் வழிபில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: இன்னைக்கு விஜயகாந்தன் பிறந்த நாள் ஒட்டி ஓட்டோ ராஜா படத்திலிருந்து சங்கத்தில் பாடாத கவிதை.
4: சரி, இது உங்களுக்காக ராஜா ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கும்
5: நன்றி.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: Family FM.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 12:18 நிமிடம் உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வழக்கம் வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: அதிகாலை வணக்கம் உங்களுக்கு.
2: ஆமா, உங்களுக்கும் வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களா?
2: மகிழ்ச்சியாக என்றுமே இருப்போம். நன்றி. நீங்களும் அதே போன்று இருப்பீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. சரி, சொல்லுங்க.
3: நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாலே அது எங்களோட மக்களுக்கு பெரிய ஒரு கலை அழப்பு மாதிரி. உங்களோட போட்டு வாங்கி சேவை செய்வீர்கள், போட்டு வாங்கி வர மக்களும் அப்படி உங்கள்ட்ட போட்டு வாங்கி நல்ல பணியை அந்த நிகழ்ச்சியை நடத்துவீர்கள். சிஎம்ஆர் ஊடாக நீங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. மேல்மேலும் சிஎம்ஆர் வாழ்த்துக்களோடும் உங்கள் நிகழ்ச்சிக்கு மின்மேலும் நாசி பழங்களோடும் வாழ்த்திக்கொண்டு நான் இருந்து கேட்கும் படம் சக்கரத்தேவன் படத்துல அனைத்து நேர்களுக்காக நல்ல வெள்ளிக்கிழமையில் பூ போடுவேன் அம்மா என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். அனைத்து சிஎம்ஆர் மக்களையும் நீங்களும் இந்த வாய்ப்பு இருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இளையராஜா பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்கும் நல்ல

0: காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
7: நேரம் 12:26 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: காந்தி.
7: காந்தி சொல்லுங்கள், இந்த பாடல் காந்தி
8: புதிய மன்னர்கள் படத்திலிருந்து கட்டும் சேல மதிப்புல கசங்கி போது.
7: அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் கசங்காமல் தருகிறோம். சரி, டி எல் மகாராஜன் மற்றும் சுஜாதா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி. வணக்கம்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
4: நேரம் 12:33, சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவாக்கத்தில் இப்பொழுது 17 செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கத்தை தொடங்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 செல்சியஸாக குறைவடையும் அந்த வழியில் இடிமுழக்கத்தோடு சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இன்றைய பகல்படுத்தி கூடிய வெப்பநிலை 25 செல்சியஸ், 29 செல்சியஸாக குளிரப்படும். சூரியோடு இறைந்திருக்கும். இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 15 செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 25 செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் சூரியோடியில் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை முகில் கூட்டத்தில் காணப்படும். வெள்ளிக்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழை பெய்ய இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சுதன்.
4: சொல்லுங்கள் சுதன், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: மும்பை படத்தில இருந்து கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. நான் நீங்க போட்ட அந்த வேலைக்குள்ள சிக்காம இழந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பாட்டின் ஒவ்வொரு சொல்லும் எனக்கு முதல் இந்த பாட்டை சமர்ப்பித்தது இந்த முதலாவது எக்ஸ். அப்ப அதாலே எனக்கு இந்த பாட்டில உள்ள ஒவ்வொரு சொல்லும் எனக்கு தெரியும். அதாலதான் நான் வெண்பாவும் யோகாவும் விழுந்த அந்த இந்த வேலைக்குள்ள விழாம சரியான பாட்டை கண்டுபிடிச்சேன். இப்ப நான் நகைச்சுவையா சொல்றேன், அந்த நேரம் அந்த மன வலியன்றதை கடந்து அது உடல் வலியா மாறி அட்டை மாறி சுருண்டு கிடந்த காலம்.
4: அப்படின்னா 2, 3, 4, 5, 6
5: அதெல்லாம் அது பழகி போயிருக்கும். உங்களோட
4: கதைக்கிறேன், அதோட மனவழி அப்படி எல்லாம் ஆனால் இந்த ஒரு ஒரு புலவெற்றிகள், இது மும்பை படத்தில் இடம்பெற பாடல் இல்லை, இது பொம்பாய்
5: திரைப்படத்தில்
4: இல்ல பொம்பாய் திரைப்படத்தில் நம்ம பாடம். இந்த படம் வரும்பொழுது பொம்பாய் பிறகுதான் மும்பையா மாறினது. சார், இது பாடல் அளிக்கிறது. நன்றி,
5: நன்றி,
4: நன்றி.

0: வருடம் இனிமையான பாடலாண்டு 101.3
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661-4661.
3: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெறுமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவின் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும்

0: ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 4168970919. பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 12:44 நிமிடம். உங்களுக்கான கலந்து கொள்ளப்பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு கௌரவம் படத்திலிருந்து யமுனா நதி.
1: சரி, இதோ பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசும் சில பாடல்கள பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி, வணக்கம்.

0: முந்தைய வருடம் இனிமையான பாடலாண்டு 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: ஸ்கார்போரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினராக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழ் FM உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation .com.
5: நேரம் 12:50 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் ஜோகா.
5: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: மறைந்தும் மறவா புகழோடு வாழும் புரட்சி கலைஞருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிக்கொண்டு எனக்கு ஆர்வி உதயகுமார் வரிகள்ல இசை ஞான இசையிலும் வரிகளிலும் குரலிலும் சரி வரியில குரலிலும் வந்த
5: நன்றி நன்றி வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வர நேரை சந்திப்போம். நிறைய நேர்கள் அழைப்பில் இருக்கிறீர்கள், விடுபட்டுக் கொள்ளுங்கள். 4 மணிக்கு மீண்டும் உங்களுக்கான சிலை கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் மனிதநேயர் வழக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
6: சிவகுமார்.
5: சொல்லுங்கள், என்ன பாடல்? அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நேயர்கள் உலகம் சுற்றும் பாலிபன் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க வேண்டாம் என கூறி அவரது தாயார் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கியதன் மூலம் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் அரசாங்கத்தின் வருவாய் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் வனவிலங்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் புதிய திட்டத்தை ஆனந்த் அம்பானியின் வந்தாரா அமைப்பு இந்தோனேஷியா அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஒட்டவாவில் சனிக்கிழமை மாலை ஏற்பட்ட மின்மாற்றி வெடிப்பு காரணமாக 2 வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது பொருள் தாக்கியதில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியடைய
3: நீங்கள் கேட்கலாம்.

போம் மீண்டும் தொடக்கத்தில் இருந்து. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு மணி நான்கு நிமிடம் சிமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாகத்தில் 17 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் போட்டு அமைத்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 15 பாக செல்சியஸாக இருக்கும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ், 29 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோடியுடன் முகில் குற்றம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது 15 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் புதன்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை சூரியோடி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை முகில் குற்றத்தோடு 26 பாக செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியோடியுடன் முகில் குற்றம் இணைந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. 25 பாக செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை சூரியொலியோடு முகில் குற்றம் நிறைந்து காணப்படும். 25 பாக செல்சியஸாக இருக்கும். நேர்கள் அளிக்கும் பாடலை தொடர்ந்து உலகம் சுற்றி மாறிவன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம், 3:30 ராகந்தாளம் பல்லவி, தப்பு தாளங்கள். 4 மணிக்கு உங்களுக்கு ஆர்ஜிலே கலந்து கொண்டு மீண்டும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4169 3005 5. 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினை விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரவாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை இப்பொழுது ஆரம்பிக்க ஹரிச்சரன் ஸ்வீதா மோகன் பாடுகின்ற பாடல் நிமிர் திரைப்படத்தில் இருந்து பாடல். பாடலை தொடர்ந்து உலகத்தை சுற்றி வரப்போகின்றோம். நீங்களும் தயாராக இருங்கள்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: Everything okay? No problem, Dijanam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
5: Chellam illa da, Selvam.
4: Sari, sari.
8: Hi darling, kaasu anuppinaan vandada?
9: Illa da.
8: Hello, kaasu vandadada?
9: Innum varalla kaasu.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
12: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
13: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
14: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
15: நேரம் 1:13 விழும் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது உலகம் சுற்றும் வாலிபர் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அது எந்த ஊர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடித்த ஊரின் சிறப்புகளை பற்றி பேசிக்கொள்ளப் போகிறோம். அந்த ஊரிலேயே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், அந்த ஊரிலே இருக்கின்ற பிரதான தொழில் என்னவாக இருக்கலாம், அல்லது அந்த ஊரிலே சிறப்பான விடயங்கள் ஏதாவது நடைபெறுகின்றனவா, அந்த ஊரிலே உள்ள ஆலயங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை மற்ற நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி தான் உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியிலே உங்களுக்கான முதலாவது தரவு இலங்கையின் யாழ்ப்பாண நகரிலிருந்து. இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண நகரிலிருந்து வடக்கே சுமார் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஊர். இது சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வடக்கு கரையோரமாக, குடா நாட்டின் வடக்கு கரையோரமாக அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம். இயற்கை வளம் நிறைந்தது, பனை மற்றும் தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடம் இது மார்சங்கூடல் ஒரு எல்லையிலே, மார்சங்கூடல் என்ற ஊரும் இருக்கிறது கிழக்கு எல்லையிலே. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. அபார்ப்போம் 4169935 இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண நகரிலிருந்து வடக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. குடாநாட்டின் வடக்கு கொரையருமாக அமைந்துள்ள அழகிய கிராமம் இது. இயற்கை வளம் பனை மற்றும் தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. சண்டிலிபாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கிறது. கிழக்கு எல்லையிலே மார்சன் கூடல் இருக்கிறது. 416-5903-0055 ஜிவி பிரகாஷ்குமார் ஹரணி பாடுகின்ற பாடல் சொல்லிவிடவா? என்ன திரைப்படத்து பெயர் சொல்லிவிடவா?

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM
1: கிராஸ் border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 sign on bonus. $500 referral bonus. Midwest America Canada dedicated lanes. வாரத்துக்கு 3000 முதல் 5000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் border அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்கும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca
4: 905-417-6069. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பெரியவிழானும் இருக்கும் மாரிசங்கூடல். பெரியவிழான் இருக்கிறதானால் பெரியவிழான் அருகே இல்லை, கிழக்கு எல்லையில் கொஞ்சம் தூரமாகத்தான் இருக்கிறது. பெரியவிழா மாரிசங்கூடல்லாம் அருகில் இருக்கிறது. பெரியவிழா மாரிசங்கூடலுக்கு அடுத்த ஊராக இருக்கும். தெற்கிலே பண்ட தெளிப்பான் கேட்குறீர்கள்? தெற்கிலே எதற்கு பக்கம் முடிவு பண்ணுறது வருமா? இருக்கலாம். மாதகல்லா? மாதகல் என்று சொல்லுகிறீர்கள், சரி. அது சரியான கல்லா என்று பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்க அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், யோகா.
4: யோகா சொல்லுங்கள்.
5: இங்கே நிறைய வைரவர் கோயில் இருக்குது, என்ன மாதகல் தான்.
4: வைரவர் கோயில் இருக்கிறது, இரும்புல வாத்தெடுத்து அப்படியே குறுக்க வச்சு ஒரு கீழே ஒரு தடியை வச்சு அப்படி சமாளிக்கலாம் கண்டுபிடிச்சார்களோ தெரியவில்லை. சரி, பார்ப்போம். மாதகல் தான் சொல்லி நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
6: இது மாதகல் தான்.
4: மாதகல் தான்,
6: ஏராளமான சைவ ஆலயங்களும் கத்தோலிக்க ஆலயங்களும் நிறைந்த இடம்.
4: கத்தோலிக்க ஆலயங்களும் ஏராளமாக இருக்கின்றனவா?
6: ஆமாம். அடுத்தது எமது விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் அத்தனை இயக்கங்களுக்குமே இந்தியா போவதற்கு மாதகலில் இருந்துதான் பயிற்சிக்கு சென்று வந்தார்கள்.
4: மாதகலுக்கு மாலை விடுதலை போகிறார்கள் தெரியும், அங்காலே போகிறார்கள், கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போகிறார்கள்.
6: அதிலே படகு மாறி ஏறி போனவர்களும் இருக்கிறார்கள். அந்த படகை செலுத்துபவரை ஓட்டி என்று அழைப்பார்கள்.
4: ஆமாம், ஆமாம், ஓட்டிய.
6: ஆமாம், ஆமாம். அந்த மாதகல்லை சேர்ந்த ஓட்டிகள் உண்மையிலே அவர்களும் போராளிகள் தான்.
4: ஆனால் அவர்கள் தொடக்க காலத்திலே அந்த பண்டமாத்து வியாபாரம் செய்தவர்கள் அவர்கள், தனிப்பட்ட முறையிலே முன்பு.
6: ஆமாம், பல்வெட்டுக்குரிய போன்றுதான்.
4: ஆமாம், ஆமாம்,
6: ஆமாம். அவர்கள் சொல்ல போனால் போராளிகள், பயிற்சிக்கு போய்விட்டு வந்து நாட்டிலே இறங்கி விடுவார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து போய் வந்து கொண்டே இருப்பார்.
4: ஆமாம், இவர்களுடைய கடமை கொண்டே இறக்கி விடுவதும் ஏற்றிக்கொண்டு வருவது.
6: ஆமாம், ஏற்றிக்கொண்டு வருவதும். பிறகுதான் காலப்போக்கிலே போராளிகள் தங்களுக்கே உரிய ஓட்டிகளை பயிற்சி, அதே ஓட்டிகள் தான் பயிற்சி கொடுத்து உருவாக்கிவிட்டார். ஆமாம், ஆகவே மாதகல் மக்கள் மறக்கப்பட முடியாதவர்கள்.
4: சரி, எனவே மாதகல் தான்.
6: ஆமாம், ஆமாம்,
4: சரி, பார்ப்போம். நன்றி,
6: நன்றி,
4: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கம், வழிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் சார், நான் புவி.
4: புவி சொல்லுங்கள்.
7: இது மேற்கால அந்த சில்லாலவரி போகணுமே.
4: மேற்கால அங்கே இது நின்று தானே சில்லாலவரலாம் நீங்கள்? அது கிழக்கு தெற்கு அப்படி என்றெல்லாம் பிரித்து இருக்கிறார்கள். மாதகல் அப்படியோ இருக்கலாம். சரி பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் செந்தில்நாதன்,
4: அஜந்தா சொல்லுங்கள்.
8: மாதகல் வந்து ஒரு மீன்பிடி விவசாயம்.
4: ஆமாம், கடற்கரையோரங்களில் இருப்பதனால் கூடுதலாக அங்கே மீன்பிடியும் பிரதான தொழிலாக இருக்கும்.
8: அதோட அது வந்து அந்த உலகாலம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தபடியால் அதுக்குள்ள பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த முறை நீங்கள் இது கொண்டு வந்த உடனே நான் மாதவில் என்று நினைச்சேன். நான் இப்போ ஒரு இப்போ திட்ட அண்மையில் போய் வந்தேன். அங்கே ஒரு அந்த பல்மேரா ரிசார்ட் வந்து எங்களை ஒரு தமிழால் தான் நடத்துறார். அதுல என்னவே இப்போ திருமண வைபவங்கள் அது அப்படியான இதுகள் எல்லாம் செய்கிறார். நல்ல அது ஒரு நல்ல ஒரு இங்கே கடா நாட்டை சேர்ந்தவர் தான். நாங்கள் அதை நடத்தி திறம்பட செய்து வருகிறார்.
4: அங்கேதான் உங்களுடைய திருமணம், அதாவது நீங்கள் சென்ற திருமண விழா அங்கே நடந்ததோ?
8: திருமண விழா இல்ல, எங்களுடைய ஒரு பேட்மேட்டரால் அங்கே எங்களுக்கு ஒரு பார்ட்டி கொண்டு வச்சவர். அப்போ அங்கே எல்லாமே அந்த மற்ற அந்த அவங்க அந்த சிங்களாக்கள் தான் ரெண்டு பேர் அந்த படம் ஓட்டினவே ஸ்பீட் போட்டு சொல்ற அந்த அதுவும் அதுல எங்களுக்கு அந்த சவாரியும் கிடைச்சது. முடிய போய் பின்னாடி மட்டும் அங்க
4: நீண்ட காலத்துக்கு பிறகு வட மாகாணத்துக்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறீர்கள். மாதல் பக்கம்
8: என்ன சொல்ல ஊர்ல எல்லாரும் இருந்திருப்போம். ஒரு நாளும் ஒரு இடமும் போனது
4: அதுவும் குறிப்பாக பெண்கள் போயிருக்க மாட்டார்கள். ஆண்கள் நாங்கள் எல்லாம் சில வேளையிலே உதைப்பந்தாட்ட போட்டி விளையாட்டு போட்டி அப்படி என்று போவோம். சில வேளைகளில் நாங்கள் இந்த நீங்கள் அதாவது ஊர் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி மாலை பொழுதுல சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஊருக்குள்ளால போய் அப்படி வாரது. சில வேளையில் அங்கால ஏதாவது சரி பார்ப்போம். சரி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் சுரேன் காய்க்கின்றேன்.
4: சுரேன் சொல்லுங்கள்.
9: மாலைகள் தான் நாங்கள் இளவாலை யோசிச்சேன்.
4: ஆ மாறுசங்கூடல் ஒரு பக்கத்தால பண்டத்திருப்பு மாதல் அந்த பக்கம் போகும். சேந்தாங்குளம் பக்கமும் போகும். சேந்தாங்குளம் நீங்கள் அப்படியே பெரிய விழானால அப்படியே போனீங்கன்னு சொன்னால் சேந்தாங்குளம் போகும். பண்டத்திருப்பு பக்கத்தாலையும் போகலாம், சில்லாலை பக்கத்தாலையும் போகலாம். மாதகளுக்கு அது கடற்கரை போகுது தானே. சேந்தாங்குளம் சேந்தாங்குளத்தால அப்படியே ஒரு வீதி போகலாம். அந்த வீதியால் போனீங்கன்னா அங்கே தொங்கலுக்கு போனால் மாதகள் வரும். அதான் கீரிமலை காங்கேசம் துறையிலேருந்து வெளிக்கிட்டு கீரிமலை அப்படியே சேந்தாங்குளம் அப்படியே அந்த கரையோரம் அது கடற்கரையோரத்தில் இருக்கிற வீதியில் போனீங்கன்னு சொன்னால் அந்த இடம் தான் வரும். அங்கே மாதகளில் நிறைய பனை தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்த முறை போனா மாதகளுக்கு முருகா போய் பாருங்கள். சரி சரி நன்றி சுரேன் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பேக்கி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மாதகள் என்று முடிவெடுத்துட்டீர்களா? எதை வைத்து முடிவெடுத்தீர்கள் மாதகள் என்று?
10: அதுக்கு முந்தைய செங்கையாளியான் கிருதுவெளி என்ற கதை புத்தகத்தில் எழுதினவர். அப்ப அந்த கிறிஸ்தவ ஆட்கள் வந்து மதம் பிறப்பினமே இல்லோ அப்ப இவ வந்து சூலம்மா கிறிஸ்தவ மாதிரி வச்சுட்டு கும்பிடுறது. அப்ப அவங்க நம்ம ஆக்கப்பம் மாதம் மாறையில் என்று ஒளிச்சு ரெண்டு கேட்க போனா போல
4: மாதகளாதான் இருக்கும் என்று நீங்களும் ஒரு சந்தேக கண்ணுடன் பாக்குறீர்கள். சரி பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் தம்பி, நான் கலியுக வரதன் கேட்கிறேன்.
4: கலியுக வரதன் சொல்லுங்கள்.
11: மாதகள் தான் தம்பி, மாதகள் அந்த இளம் மக்கள் வந்து சரியான துணிஞ்ச ஆட்கள். எனக்கு வந்து மாதகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனா மாதகள் வெத்தின கனி தாளையடி இந்த மக்களோட வந்து நான் பெஸ்ட் ஆபிரிக்காவில ஒரு வருஷம் அவையோட புழங்கினான். அவையில் வந்து போட்டு மட்டும் ஓட மாட்டேங்க, ஓட மாட்டேன் தம்பி, பெரிய கப்பல் 86 மீட்டர் கப்பல் கூடி ஓடினோம் தம்பி. அப்படி ஒரு துணிவான ஆட்கள் அவையில். நன்றி தம்பி.
4: சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், நான் விஜய் கதைக்கிறேன்.
4: விஜய் சொல்லுங்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு வானொலி
12: சந்திக்கிறேன்.
4: சரி சொல்லுங்க.
12: எனக்கு நான் இந்த மாதங்களில் வந்து அந்த முதல் மீனை பற்றி கொஞ்சம் கேள்விப்படுறேன். அந்த மாசி மாதத்தில் அந்த முதல் மீன், அந்த
4: முதல் மீன் அங்கே பிரபலியம்.
12: அதுவும் சொதி சொதி வச்சு சாப்பிட்டு வந்தேன். புட்டுக்கு விட்டு நிறைய சொதி விட்டு சாப்பிட்டேன். இல்லை சூப்பர். அது அப்படியான அதுல இருக்க சாப்பிட்ட மாட்டா நீண்ட நாளத்துக்கு அது எங்களுக்கு ஒரு நினைவாக
4: இருக்கும். ஆனால் நீங்கள் மாதவர் நீங்கள் அந்த பகுதி இல்லையே? நீங்கள்
12: இல்ல இல்ல, நாங்கள் வன்னிதான்
4: வவுனியா தானே.
12: இருந்தாலும் உங்களுக்கு அந்த அங்க இருந்து கொண்டு வந்து தருவேன். அயலட்டங்கள் இருக்கிறார்கள் அங்க அந்த ஊராக்கள். அந்த சீசனுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு அந்த முரல் கொண்டு கட்டாயம் ஒரு விருந்துக்கு போகணும்.
4: ஆனால் வவுனியா பற்றி நிறைய ஆக்கள் பேசியிருக்கிறோம், நீங்கள் வரவில்லையே வவுனியா பற்றி.
12: வவுனியா இல்ல, முல்லைத்தீவு விசுவோடு
4: இல்ல, முல்லைத்தீவை பற்றி நிறைய நாள் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம்
12: நான் இரவுல இப்ப நித்திரைக்கு சென்று விடுவேன். வேலை எல்லாம் முடிஞ்சிடும்.
4: ஓ, இன்று விழித்திருக்கிறீர்கள். நான் அப்படியா
12: இருக்க விழித்திருக்க வேண்டியது
4: போயிருக்கிறேன்.
11: நிகழ்ச்சியில
4: கலந்து கொள்ள குறிப்பிட்டது மாதகள் தான். இது இலங்கையின் யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட வடக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. மாதகள் கூட ஆனாலும் வடக்கு கரையிலுமாக அமைந்திருக்கிறது. அழகிய கிராமம், இயக்க வளம், பனைவளம், தென்னை மரங்கள் நிறைந்தது. அதோடு கடற்தொழிலும் முக்கியமான தொழிலாக இங்கே இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்து வலிகாம பிரிவிலே சந்ததிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கின்ற ஊராகவும் யாழ்ப்பாணக்குள்ளாளர் வடக்கே கரையிலுமாக இந்த ஊர் இருக்கிறது. கிழக்கிலே பாரசங்கூடர் பெரியவிடான் ஆகிய ஊர்களும் தெற்கிலே பட்டத்திரிப்பும் மேற்கிலே சில்லாலையும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாதகள் கிழக்கு, மாதகள் தெற்கு, மாதகள் என்று 3 பிரிவுகளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்க்காலம் வலிகாகம் பிரிவிலே அமைந்திருக்கிறது. சிறப்பு பெயர்கள் மற்றும் ஆளுமைகளும் இங்கே இருந்திருக்கின்றார்கள். அதாவது வடக்கில்லை இந்திய பெருங்கடல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆலயங்கள் ஏற்கனவே நேரில் குறிப்பிட்டது போன்று நுணசை முருகமூர்த்தி கோவில் இருக்கிறது. இவ்வாலயத்துள்ள கந்தபெருமானை காவடி கந்தன் என்று அழைப்பார்களாம். பானாபட்டி புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கிறது. மாதகள் சம்பல்துறை சம்புநாதீஸ்வரர் கோவில் இருக்கிறது. மாதகள் ஞான சிந்தாமணி பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது, வன்னியர் கோவில் என்று. மாதகள் காஞ்சிபுரம் பைரவர் ஆலயம் இருக்கிறது. மாதகள் உப்புத்தரவை பைரவர் ஆலயம் இருக்கிறது. மாதகள் அரசடி சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. மாதகள் சந்திர மௌலிஸ் ஆலயம் இருக்கிறது. செட்டி கேணிக்கரை ஞான பைரவர் ஆலயம் விபுலானந்த வீதியில் அமைந்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. மாதகள் ஞான வீரபத்திர தேவஸ்தானம், மாதகள் வடக்கு காளியம்பாள் தேவஸ்தானம் இருக்கிறது. மாதகள் புனித தோமையார் ஆலயம் இருக்கிறது. மாதகள் புனித அந்தோனியார் ஆலயம் இருக்கிறது. மாதகள் புனித செபஸ்டியார் ஆலயம் இருக்கிறது. மாதகள் புனித லூதூர் மாதா ஆலயம் இருக்கிறது. சம்பில்துறை புனித சூசியப்பர் ஆலயம் இருக்கிறது. பாடசாலைகள் மாதகல் நுழைசி வித்யாலயம், மாதகல் விக்னேஸ்வரா வித்யாலயம், மாதகல் செயின்ட் ஜோசப் மகா வித்யாலயம், மாதகல் செயின்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை இருக்கிறது. மாதகலைச் சேர்ந்தவர்கள் சொல்லி மயில்வாகன புலவர் இருக்கிறார், மதுரகவி புலவர் வானா ஜூசை பிள்ளை, வானா சிவபிரகாசம், சிட்டம்பல புலவர் சபா அருள் சுப்பிரமணியம், வையாபுரி ஐயர் மற்றும் குமாரசாமி செல்வரட்னம், மாதகல் செல்வா என்று அழைக்கப்படுபவர் மற்றும் பொன்னியமூர்த்தி ரவிராஜன், இவர்களெல்லாம் மாதகல் மண்ணை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாதகல் என்பது மிக சரியான பதில். விளம்பரங்களைத் தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு. நேரம் 1:36.
13: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
14: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
15: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to 1,100 வரை கொடுக்கணும்.
14: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
15: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
16: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
15: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
14: 416-834-2266.
17: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
18: Working for you.
17: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
18: Working for you.
4: உலகம் உலகம் சுற்று பாலிகள் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சரி, அடுத்த ஊருக்கான தரவு. இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கிறது. இது மாங்குளத்துக்கு தென்மேற்கே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. அது எந்த ஊர் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கிறது. மாங்குளத்துக்கு தென்மேற்கே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. 416-593-0055. குலேஹ்வாலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறதே.

0: உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
2: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: ஜிடிஏயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
2: ஆப்டிமார்ட் ஸ்கார்போரோவில் 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
1: 416-297-9903,
2: 3150 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்,
1: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
2: 905-428-3131.
3: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
4: நேரம் 1:47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், யோகா.
4: யோகா சொல்லுங்கள், எந்த ஊர் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்?
5: இது வந்து மூன்று முறிப்பு.
4: மூன்று முறிப்பா? பல பேர் அந்த பகுதியில் வசித்தவர்கள் இருப்பார்கள். எனவே நிச்சயமாக புதிய தகவலை தருவார்கள் நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி
5: நன்றி.
4: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள். மூன்று முடிச்சா மூன்று முறிப்பா?
6: எனக்கு
4: தெளிவாக கேட்கவில்லை, அதான் பிரச்சனை. முறிப்புமா?
6: பக்கத்துல இருக்கிறபடியா
4: யானைகள் நடமாட்டம் கணக்கு இருக்கலாம். யானையின் நடமாட்டம் கணக்கு இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். மூன்று முறிப்பு என்று சொல்லிருக்கீர்கள். அழுது நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
7: இது மூன்று முறிப்பு தான். இந்த பேர் வந்தமைக்கு மூன்று ஆறுகள் சந்திக்கும் இடமாக இருக்கிறது இந்த ஊர். அத்துடன் கூட இவர்கள் இந்த பவனியா பக்க பகுதியிலையும், அடுத்தது நெடுங்கனி பழம்பாசி போன்ற ஊர்களிலும் சம்பந்தம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். திருமண சம்பந்தம். ஆமாம்,
4: குறிப்பாக அந்த இடங்கள் மட்டும்தான் திருமணம் செய்வார்களோ?
7: இல்லை, ஆரம்பத்தில் ஒவ்வொருவராக அங்கே சென்று உறவினர்களான பிறகு அவர்கள் கூடுதலாக
4: ஒருவர்

0: சிபார்சி சிபார்சி இது சொந்தங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஒரு கல்யாணம் காட்சி என்று வரும்பொழுது அங்கே பார்த்து சில வழியில் காதலித்தபடி என்று.
1: ஆமா ஆமா, அதே இந்த மூன்று முறிப்பு பழம்பாசி நெடுங்கணி இவற்றுக்குள் ஒரு தொடர்பு இருக்கிறது. உறவு
0: உறவு உறவு முறையில் எல்லோருமே எல்லோருமே உறவினர்களாக இருப்பார்கள்
1: பொதுவாக.
0: சில பேர் அந்த ஊருக்கு வெளியே பெண் எடுப்பதில்லை, ஊருக்குள்ளே எடுப்பார்கள். அதே போன்ற எங்களுக்கு ஊருக்குள்ளே தரமாட்டார்கள், அது வேறு
1: பிரச்சனை.
0: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேரத்துக்கு இது இதுக்கெல்லாம் எங்களை ஆதங்களையும் சொல்லி ஆதங்கத்தையும் சொல்லிடுவோம் மேலே சில நேரம். சரி நன்றி. அடுத்த நேரத்துக்கு இப்போ வணக்கம், வளர்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: இது மூன்று முறைக்கு தான் விஜய்க்கு ஒரு லைஃப் லைன்ல போட்டு ஆளை கூப்பிடும்.
0: அவர் இப்பொழுது நித்திரைக்கு சென்றிருப்பார். சரி பார்ப்போம். நன்றி,
2: அட்டி எழுப்போம்.
0: சரி பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் கனியோவர்தன் தயக்கிறேன் தம்பி.
0: சொல்லுங்கள்
3: தம்பி. மூன்று முறுப்பு என்ற தம்பி, மூன்று முறுப்பு என்றது கண்ணகி அம்மன் தொடர்புள்ளது கோவில் குஞ்சுக்குள்ள முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு.
0: பல நேர்களும் குறிப்பிட்டது போன்று அது மூன்று முறைப்பு என்பது மிகச் சரியான பதில்தான். மூன்று முறைப்பில் அங்கேயின் வட மாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ஒரு கிராமம். இது மாந்தைகிழக்கு பிரதேசியாளர் பிரிவில் அமைந்திருக்கின்றது. இது மாங்குளத்துக்கு தென்மேற்கே 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே ஒரு தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது, அதோடு சில ஆலயங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 1:52, விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 600 2222. உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஷ் செல்வம் அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600.
6: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அப் டு $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெட் ஷெஃபர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரேமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரேமல் டொயோட்டா.com.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:57 CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலகம் சுற்றி மாலுமின் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இனி அடுத்த ஊருக்கான தரவு. இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை தென் எருவில் பற்று பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய கிராமமாகும். இது இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய கிராமம். இது மண்முனையிலிருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட 21.7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பட்டிருப்பு தொகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஊராகும். இங்கே ஒரு மகாவித்தியாலயம் இருக்கிறது, சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4165930055 இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம். இது கிட்டத்தட்ட மண்முனையிலிருந்து ஒரு 21.7 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். வலிக்கும் இந்த பாடல் ஸ்கெச் திரைப்படத்திலிருந்து, ஜாஸின் நசார் மற்றும் ஸ்வீதா மோகன்.

0: நேரம் 2:03.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உழவு மற்றும் பானங்களுக்கான செலவினங்கள் 48% அதிகரித்துள்ள போதும் அரசாங்கமும் அதன் தொடர்புடைய அமைச்சர்களும் எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் திஸ அத்தநாயக்கா குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தையொட்டி நடைபெற இருக்கும் மகாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவி மேனுவல் உதயசந்திரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாணவர்களின் கல்வித்தரம் தொய்வின்றி தொடர அரசு கலை கல்லூரிகள் மற்றும் அறிவியல் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் இவற்றிலே 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைக்கப்பட்ட அவசரகால மேலாண்மை ஆதரவுகள் இல்லாததால் கடுமையான வீட்டு வசதி இடைவெளிகளாலும் காட்டுத்தீ காலங்களில் பழங்குடியின் மக்கள் ஒரு சுழற்சியில் சிக்கியுள்ளனர் என்று 2025ஆம் ஆண்டு காட்டுத்தீ பருவம் குறித்து அறிக்கையிலே மத்திய வீட்டு வசதி வாரிய ஆலோசகர் அறிவுறுத்தியுள்ளார். வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையிலான விரிவடைந்து வரும் கூட்டாண்மை மற்றும் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு முன்னிலைப்படுத்தும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்தார். சிஎம்ஆர் தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நிறைவு நல்லபடி ஆர்வமிடம் சீமார் தமிழ பங்கேற்றுக் கொள்கிறீர்கள். சுழண்ட பெரும்பாகத்திலே 16 மாக செலுத்ததாக இருக்கிறது. முகல் மற்றும் இது காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பகுதியில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது இன்னும் ஒரு பாகை குறைவடைந்து 15 மாக செலுத்ததாக இருக்கும். அந்த வழியிலே சில இடங்களிலே இடிவிளக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 வீதம் இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 மாக செலுத்தி சூரிய ஒளியிலிருந்து முகில் குற்றம் இது காணப்படும். 29 மாக செலுத்ததாக உணரப்படும். இரவு பொழுது 15 மாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் குற்றம் காணப்படும். நாளையும் 25 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் என்று மறந்துவிட்டேன். இலங்கையின் கிழக்கு மாவட்டத்தில் வடகிழக்கு மாவட்டத்தின் மண்முனை தென் எருவில் பற்றி பிரதி சேரத்தில் அமைந்திருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். இது மண்முனை பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 22.7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: எனக்கு 3 ஊர்களில் சந்தேகம் இருந்தது. அதனால் ஒரு பிரபலமான ஊர் இருக்கிறது, குருமன்பள்ளி.
0: குருமன்பள்ளி, ஆஹா, என்னத்துக்காக பிரபலம் என்று சொல்லுகிறீர்கள்?
1: இல்லை, சொல்ல போனால் வளமான ஒரு ஊர், ஓரளவு சனத்தொகை அதிகமான ஒரு ஊர். அதை தவிர அங்க அதுக்கு பக்கத்திலே கண்ணைபுரம், மகளூர் இவையெல்லாம் இருக்கின்றன. ஆனால் பிரபலமான ஊர் குருமன்வழி தான்.
0: குருமன்வழி தான்,
1: ஆமாம்.
0: எனவே குருமன்வழியா தான் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: ஆமாம்.
0: சரி, பார்ப்போம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள்.
2: இந்த ஊருக்கு ஆற்றை கடந்து போகணுமா?
0: வணக்கமில்லை,
2: ஆற்றை கடந்து போகணுமா?
0: ஆற்றை கடந்து போகணுமா? அப்படி ஒரு தரவு தெரியவில்லையே.
2: குருமன்வழி என்ற அப்படி இருக்கிறேன். குருமன்வழி,
0: குருமன்வழி என்று பார்ப்போம் அந்த தரவு சரியாக இருக்குமாறு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
3: எனக்கு 3 ஊர்ல டவுட் இருக்குது, சரி அதை கிளியர் பண்ணுவோம். இங்க ஒரு சரஸ்வதி மகா வித்யாலயம் இருக்கா?
0: சரஸ்வதி மகா வித்யாலயம் இருக்கிறான் இல்லையே.
3: ஓகே, அப்ப அந்த ஊர் இல்ல. ஓகே, அடுத்த கண்ணகியம்மன் கோயில்.
0: கண்ணகியம்மன் கோயில் இல்லை.
3: ஓகே, அப்ப அந்த ஊர் இல்ல. ஓகே, சித்தி விநாயகர் கோயில்.
0: சித்தி விநாயகர் இருக்கிறார்.
3: சித்தி விநாயகர் அவர் குருமன்வழியில தான் இருக்கிறார்.
0: குருமன்வழியில தான் இருக்கிறார். எத்தனை வகுப்பு சித்தி பேத்தி வரும்னு தெரியுமா?
3: அது
0: அடுத்த நேரத்தில் வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், திவகுமார் சொல்லுங்கள். சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் கதிரவர்தன் கேக்குறேன் தம்பி. அதுல ஒரு சகோதரம் கேட்டது வந்து இந்த ஆற கடக்கோணமுண்டு கேள்வி கேட்டவர்கள் உங்கள்கிட்ட. அது வந்து நான் நினைக்கிறேன், மண்முனைக்கும் மகளிர் தீவிக்கும் முன்ன பாலம் இல்லை. அந்த ஆறு கடக்கிறது அந்த பாதைன்னு சொல்லி கொண்டு வரும். அதுல ஆற்றாங்க மச்சக்கரைக்கு போடுற, அதனால பஸ் ஓடும். நான் நினைக்கிறேன் அந்த சகோதரம் அந்த
0: குறிப்பிட்டது இந்த குருமன்வழி என்பது மிக சரியான பதிலாம். குருமன்வழி, ஆனால் அது ஆறு இருக்கிறதா, ஆற்றி கடந்துதான் அந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா என்ற தகவல்கள் இல்லை. ஆனபடியால் பெரும்பாலும் இல்லாதபடியால் அது இல்லை என்று தான் நினைக்கிறேன். பார்ப்போம். மண்முனை தென் எருவில் பற்றி பிரதேச பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றது. ஒரு அழகிய கிராமம். இது கிட்டத்தட்ட ஒரு 21.7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு தொகுதியில் அமைந்திருக்கிறது. இது இந்த வெளி என்று முடியும் ஊர்களில் ஒன்றாகும். அங்கே அந்த பகுதிகளிலே கூடுதலாக வெளி என்று ஊர்கள் இருக்கின்றன. கூடுதலாக இந்த மட்டக்களப்பிலே தான் கதிரவெளி இப்படியான இடங்கள் வெளி என்று முடியும் ஊர்களில் ஒன்றாகும். இங்கே கல்வி மற்றும் சமூக வாழ் கல்விக்கூடம் இந்த பகுதியிலே குருமன்வெளி சிவசக்தி மகாவித்யாலயம் இயங்கியிருக்கிறது. ஆன்மீகம் என்று பார்க்கும்பொழுது இங்கு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேசத்தில் சேர்ந்த குருமன்வெளி என்பது மிகச்சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR, Work Permit-உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KM Business.ca 647-522-1775 647-522-1775.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
8: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
10: சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca
11: East or West? CMR is the best. CMR is the best.

ஆமாம்மா, நேரம் 2:14 விழும் சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்த ஊருக்கான தரவு

சரி, இலங்கையின் வவுனியா மாவட்டத்திலே, வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள ஒரு கிராமமாகும். இலங்கையின் வவுனியா மாவட்டத்திலே, வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஊராகும். இது நெடுங்கனி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கிராம சேவையாளர் பிரிவாகும். இது வவுனியா வடக்கு பிரதேசத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் கீழ் போகஸ் வெவ, கம்பிலி வெவ போன்ற பகுதிகள் நிர்வாக ரீதியாக இல்லைகளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே கிவிலோயா மற்றும் மாவலிக அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான நில அபகரிப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்ட பாதிப்புகள் குறித்து தொடர்ச்சியாக விவாதங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் வவுனியா மாவட்டத்தில், வவுனியாவுக்கு வடக்கே, வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது நெடுங்கனி பகுதிக்கு அருகிலே அமைந்துள்ள ஒரு கிராம சேவக பிரிவு. இது வவுனியா வடக்கு பிரதேச எல்லை கிராமங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது போகஸ் வெவ கம்பிலி வெவ போன்ற பகுதிகளின் நிர்வாக ரீதியாக இல்லையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஊர் எந்த ஊர்? 416-593-0055. பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடுகின்ற பாடல் இது. மேயாதமான் திரைப்படத்திலிருந்து.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 பாவித்த தரமான வாகனங்கள் பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட் 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.

0: நேரம் 2:22 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேரம் சந்திப்போம். வழக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஜோகா, சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: வெடிவைத்த கல்லு.
0: என்னது?
1: இந்த ஊர் வெடிவைத்த கல்லு. அதுக்குதான் இந்த பெயர் மாத்தி நீங்க சொன்னீங்க. ஒரு சிங்கள பேர் சொன்னீங்க, கலாபோஸ்டேலையோ இதை சொன்னீங்க. அந்த இது உண்மையில தமிழர்கள பூர்வீக கிராமம் இது. அப்பதான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு பிடிச்சு பிடிச்சு கொன்று பேருகளை மாத்துறான வேலை கிராமங்கள். அதுல இதுதான் நீங்க சொன்ன இடம் வந்து இதான் வெடிவைத்த கல்லு.
0: வெடிவைத்த கல்லு ஊருக்கு நல்ல பேர். எங்க இருந்து வாருங்க? வெடிவைத்த கல்ல இருந்து வாரம்.
1: என்ன இப்படி பேர் முதல் எப்படி வந்ததுன்னு பெரிய ஆச்சரியமா கிடைக்கும்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், வெடிவைத்த கல் என்று ஊரா?
2: ஆமாம், இது நாங்கள் அந்த ஏற்கனவே ஒரு கேள்விக்கு பேசிக் கொண்டதை போல அந்த நெடுங்கணி பழம்பாசி ஒலுமடு இந்த கிராமங்கள் எல்லாம் வெடிவைத்த கல்லை சுத்தி இருக்கும் கிராமங்கள். நான் நெடுங்கணியும் பழம்பாசியையும் குறிப்பிட்ட போது அது நாங்கள் மூன்று முறிப்பு பற்றிய கேள்வியின் போது நாங்கள் அதை பேசிக்கொண்டோம். ஆமாம், நெடுஞ்சோணி பழம்பாசி. அதிலே நான் தவற விட்டது இந்த வெடிவைத்த கல்லு
0: தான்.
2: அதுவும் அதுவும் ஒலுமடும்
0: ஒலுமடும்.
2: ஆமாமா,
0: எனவே இது வெடிவைத்த கல். அதே அதே பிரதேசத்திலான் இருக்கிறது.
2: ஆமாம் ஆமாம்,
0: சரி பார்ப்போம். வெடிவைத்த கல் அந்த ஊர் சொல்லுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது அல்லவா? எந்த ஊர் நீங்கள் இருக்கிற? நான் வெடிவைத்த கல்லு. சரி பார்ப்போம். நன்றி
2: நன்றி.
0: அழுது நேரத்தை இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
0: பண்பா சொல்லுங்கள்.
3: அதே
0: வடிவைத்த கல் தான் சொல்லுகிறீர்கள் நீங்கள். எதை பற்றி சொல்லுகிறீர்கள் ஆதாரமாக? அந்த பிரதேசம் போகஸ் பேப்பர் மற்றும் கம்பிலி பேப்பர்
4: வடிவேத்த கல்லுக்கா
0: சரி பார்ப்போம். தெரிஞ்சிருந்தால் சொல்லுவார். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கையும் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: புவி சொல்லுங்கள்.
5: இது வடிவத்தான் பெரிய மலை ஒன்று இருந்தது.
0: ஆஹா,
5: அந்த இதுக்கு வச்சு கொண்டு வரைக்கிற கடைசி ஒரு சின்ன கல் வந்துட்டு அப்ப மலைக்கு வச்ச இதுக்குதான் பேர் வடிவைச்சது. அது சின்ன கல்லுக்கு அப்படியே அந்த இடத்துக்கு சொல்லியாச்சு வடிவைச்ச கல்.
0: வடிவைச்ச கல்லு இது யாவும் புவி, புவியின் கற்பனை. சரி
5: நன்றி,
0: எனக்கு தெரியும். சரி பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் தம்பி, நான் கரியவர்கள். நெடுங்கணியா கொஞ்சம் தூரம் நான் பாவனி அஞ்சால வந்து. ஆனா படிவிச்சவர்ல எங்கட பயது உள்ள காலத்துல வந்து கண்டி பேராதனையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அந்த அந்த ஊர்ல இருந்து கிராஜுவேஷன் கண்டி பேராதனை பத்தி கிராஜுவேஷன் பண்ண பாருங்க ஆக்கள் தெரியும். எனக்கு அந்த காலத்துல வந்து எனக்கு இப்ப 70 பேர் இருந்தா
0: சரி, அவருடைய இணைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டுவிட்டது. சரி பார்ப்போம். நன்றி. ஆமாம், வெடிவைத்த கல் என்பது மிகச் சரியான பதில்தான். இது வெடிவைத்த கல். இலங்கையின் வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வடக்கு பிரதேசியா பிரிவிலே உள்ள ஒரு கிராமம். இது நெடுங்கனி பகுதிக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராம சேவையாளர் பிரிவு. வவுனியா வடக்கு பிரதேசத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. இதன் கீழே போகஸ் பெவ மற்றும் கம்பிலி விவ போன்ற பகுதிகள் நிர்வாக ரீதியாக எல்லைகளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் விவசாயத்தை சார்ந்தே வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கிவிலோயா மற்றும் மாவலி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான சில நில அபகரிப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்ட பாதிப்புகள் தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களின் குடியேற்றம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு கோரப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது வெடிவெத்த கல் என்பது மிக சரியான பதில். எனவே வெடிவெத்த கல்லோடு நாங்கள் விடப்படப்போகிறோம், பார்ப்போம்.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3-0
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிறைவுக்கு வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று மாதகள் 3 குறிப்பு குருமன் வழி வெடிவெத்தகல் 4 இடங்களை பற்றிய விவரங்களை நாங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் கலந்து கொண்டு புதிய ஊர்களை பற்றி பேசிக்கொள்வோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரிச்சரன் ரீட்டா பாடுகின்ற பாடல் இது படை வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் 2:34 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கத்தை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தை வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடையும். அந்த வேளையிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியனை நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 26 பாகை செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிதி காணப்படும். சனிக்கிழமையும் 25 பாகை செல்சியஸ் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை வதா நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் என்னை நோக்கி பாயும் தோற்றா திரைப்படத்திலிருந்து சிற்சிறீராம் சாஸ்தா திருப்பதி பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
4: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
5: நேரம் 2:43, 3 மணிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், ரம்யா என் எஸ் பாடுகின்ற பாடல், முத்துராமலிங்கம் திரைப்படத்திலிருந்து.

சிஎம்ஆர் தமிழக 101.3 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று

0: அருகில் அம்மா நகை அடகுமாடம் உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகுமாடம்.
1: நேரம் 2:50 விடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் பாடல் கார்த்திக் அன்றியா பாடுகின்ற பாடல் பாஸ்கர் ஒரு ராஸ்கல்.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 2:56 நிமிடம். பர்மா திரைப்படத்திற்காக சேகர் மற்றும் சிம்மை பாடுகின்ற பாடல்

சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 3:01 சேமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள். தொழில் பெரும்பாகத்தில் 16 பாக சிறந்ததாக இருக்கிறது. முகில்புட்ட பிரதி காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது சில இடங்களில் இடிபக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 வீதம். இன்றைய பகற்பொழுது சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகில்குண்டம் காணப்படும். 25 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 29 பாகை செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இறைந்த நாளாக இருக்கும். இடையிலேயே அங்காங்கே முகில்குண்டம் காணப்படும். இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30 வீதம். வியாழக்கிழமையும் 26 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில்வட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40 வீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியோடியின் முகில்குட்டம் என்று காணப்படும். வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ் மழைக்குரிய வாய்ப்புகள் 30 வீதம். சனிக்கிழமையும் 25 பாகை செல்சியஸ் சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது இந்திய நட்சத்திரம். வரலாற்று படம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். பழத்தை முழு முதலீடு செய்து அதுவும் போதாமல் கடன் வாங்கி பழத்தை உருவாக்கி கொண்டிருந்த நேரம் பெரியவர் இந்த விபரீத விளையாட்டு எங்கே போய் முடியும் என்றோ கவலைப்பட்டார். ஒரு நாள் படப்பிடிப்பு முடிந்த பின்பு மறுநாள் எடுக்க வேண்டிய பட காட்சிகள் குறித்து அரங்கில் இருந்தவர்களுக்கு குறிப்பு சொல்லிவிட்டு இல்லம் திரும்பினார். வீராங்கன் மறுநாள் காட்சிக்கு இரவில் சாப்பிட்டுவிட்டு ட்ரலி வண்டியில் ஒரு கணம் மிகுந்த விலை உயர்ந்த கேமராவை 4 பேர் தள்ளி கொண்டு போய் தலைவர் சொன்ன காட்சிக்கேற்ப அந்த இடத்தில் படம் எடுக்க நிற்க வைக்க வேண்டும். இடம் அருகில் வந்தபொழுது அந்த ட்ரலி நழுவி பிடிபிடி என்று கத்த விலை உயர்ந்த அந்த கேமரா சுப்பிரமணியன் என்ற அந்த நபர் பிடியை தாண்டி தரையில் விழுந்து லென்ஸ் நொறுங்கி போகிறது. இரவு முழுதலும் அந்த நால்வருக்குமே தூக்கம் தொலைந்து போகிறது. சொன்னபடி காலையில் சின்னவர் வந்துவிட்டு என்ன சொல்லிவிடப் போகிறாரோ என்ற பயம். சின்னவர் என்பது எம்ஜிஆர். பழுது முடிந்ததும் புன்னகை ததும்பும் முகத்துடன் அன்று பூத்த மலர் போல வந்தார் சின்னவர். அரங்கில் நுழைந்து நுழைந்தே இருக்கும் நிலையை சுற்றி பார்க்க பயந்து பயந்து தனது மேலாளர் கேமரா உடைந்த விஷயத்தை சொல்ல முகம் மாறி சிவந்த தலைவர் ஜார் அந்த நால்வர் என்று கேட்க நடுங்கியபடி அவர்கள் வர அதில் ஒருவர், ஐயா நாங்கள் வளர்க்கும் போது பிடிக்க சொன்னோம், அவர்தான் விட்டுவிட்டார் என்று பழியை சுப்பிரமணியம் மேல் போட நடுங்கியபடியே அவர், அன்னை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி பதறி தலைவர் காலை நோக்கி குனிய, என்ன இப்படி ஐயா, உங்கள் வயது என்ன, நீங்கள் போய் இப்படி என்னிடம் வேறொரு கேமரா இருக்கிறது, அதை வைத்து இன்று காட்சிகள் எடுப்போம் என்று சொல்லி திரும்பி தரை மேலாளர் பக்கம் திரும்ப, அவர் வயது என்னாச்சு, இது போன்ற கடின வேலைக்கு அவரை ஏன் நீங்கள் கூட வைத்துக் கொள்ளுகிறீர்கள், வேறு வேலை அவரை ஒதுக்கி நீ வயது குறைந்த ஒருவரை அந்த பணிக்கு வையுங்கள் என்று சொல்லி அப்படியே அந்த வயது முதிர்ந்த சுப்பிரமணியன் அருகில் வந்து அவர் முதுகில் செல்லமாக தட்டி, ஐயா பயம் வேண்டாம், நானும் மனுஷன்தான் என்றாராம். அவர் நடந்து சென்ற வழியை பார்த்த அந்த சுப்பிரமணியன், நீங்கள் மனுஷன் இல்லையா, தெய்வம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுகிறாராம் என்று அருகில் இருந்தவர் சொன்னார்கள். வாழ்க தலைவர் புகழ், வாழ்க மனிதநேயம், நன்றி, தொடரும் உங்களில் ஒருவன் என்று ஒரு குறிப்பை தந்திருக்கின்றார் அவர். தலைவர் இந்த படம் துவங்கிய பின்பு பல தடவைகள் கதாநாயகி பானுமதி பாதையிலே ஓடி அறிவிக்கப்பட்ட பட இயக்குனர் அவரும் விலகிச் சென்றார். பிரச்சனை வேறு. அப்போது பலம் மிகுந்த காங்கிரஸ் அரசை மீறி தான் தாழ்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக கொடி படத்துடன் ஆரம்ப காட்சியில் வைத்து கொள்கை பிடிப்பு கருப்பு வெள்ளை அதே கோவா கலர்களை மாற்றி தலைவர் அண்ணன் சக்கரபாணி வெறுத்து போய் வெற்றிலையை சுண்ணாம்பு தழுவிக்கொண்டே சொன்னாராம். நடுத்தரு நிச்சயம் என்று தமிழ் துறையில் உலகில் அதிக நாட்கள் வருடங்கள் படமாக்கப்பட்ட ஒரே படம். வென்றால் மன்னன், இல்லையென்றால்
நாடோடி என்று துணிந்து சொன்ன மன்னனின் திரைப்படம்தான் அந்த திரைப்படம். டி எம் சௌந்தரராஜன் ஜிக்கி பாடுகின்ற பாடல் நாடோடி மன்னன்.

0: CMR Tamil FM.
1: It's time to Toyota at Brimmer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? Suzanne.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
7: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656
8: Can Smile Dental.
9: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
10: நேரம் 3:13 விழும் CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 7 நிமிட காட்சி, அந்த காட்சியை தான் எத்தனை ஸ்டைல் பின்னணி இசையற்ற காட்சியிலே ஆரம்பத்தில் அவைக்குள் நுழைகையில் அந்த காலணி சத்தம் அவருக்கு உரித்தான வித்தியாசமான நடை, அவரது அட்டகாசமான ஒப்பனை, ஸ்டைலான உடல் மொழி, கம்பீரமான கண்கள், உறுதியான குரல் மற்றும் வசனம் பேசும் பாணியின அனைத்திலும் தன்னை வில்ல வேறொரு நடிகன் இல்லை என்று நிரூபித்திருப்பார். குறிப்பாக அவர் உள்ளே நுழையும் பொழுது நிலவும் அந்த தனித்துவமான அமைதியும், அவர் குத்தப்படும் பொழுது பின்னணியில் ஒலிக்கும் அந்த இசைக்குரல் நீங்காலமும் மிக சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கும். நாடகத்தின் இறுதி காட்சியில் நண்பர் கத்தியால் குத்திய உடன் பலி தாங்காது தரையில் விழுந்து கால்களை வெட்டி வெட்டி வலிப்பு வந்தது போல் உயிர் விடுவார். இயக்குநருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பின்னர் தான் அவர் சொல்லியிருக்கிறார், படப்பிடிப்புக்கு முதல் நாள் தற்செயலாக தனது நண்பரான வரலாற்று பேராசிரியர் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜூலியஸ் சீசருக்கு வலிப்பு நோய் உண்டு என்பதையும் அதைத்தான் அந்த காட்சியில் தான் பயன்படுத்தி கொண்டதாகவும் தெரிவித்தார். அதனால் தான் நடிகர் திலகத்தை உலகத்தின் ஒப்பற்ற நடிகர் என்று சொல்லுகிறார்களோ. 1970 வெளிவந்த சொர்க்கம் திரைப்படத்தில் ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் ஓரங்க நாடகத்தில் நடிகர் திலகம் ஜூலியஸ் சீசராக நடித்து தனது உலகத்தரத்திலான நடிப்பினால் ஜொலித்திருப்பார். அந்த காட்சியை கேட்டு பார்ப்போம். நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள்.
11: வாழ்கையை மாவைக் குழுவினர்,

0: இது என்ன புதுமை? ஆற்றனுக்கு என் அரசவையின் அறிவு தூண்கள் அசைவற்ற தூண்களாக நிற்கின்றன. ஒளி வீசும் கண்கள் இருள் கவிய கண்களாக காட்சி அளிக்கின்றன. என்ன நடந்து விட்டது இங்கே? கஷீர் எல்லோருக்கும் முன்னோடி, நீ பேசு.
1: என்னுடைய வழக்குக்குரியவன் மெட்டலஸ். முதலில் அவன் பேசுவான்.
0: மெட்டலஸ்,
2: உங்கள் பாதங்களை முத்தமிட்டு சொல்கிறேன். எனது உடன் பிறந்தான் கிம்பரை. நீங்கள் நாடு கடத்தியது வரம்பு கடந்த தண்டனை.
1: எங்களது ஏகோபித்த முடிவு
0: காஸ்கா, அது சரியா?
3: ஆமாம் பிரபு.
0: சிபோனியா,
2: திரு தவறு, மன்னர் மன்னித்திருக்கலாம்.
0: நீதிபதிக்கு ஒரு நீதிபதியா? சிசிமாறு மின்மீன் அல்ல சீசர். அசையாத விண்கோள், ஆதவனை போன்றவன் அவன். புருடஸ்,
4: என் இதய தெய்வம் சீசர், என் கடவுளிடம் கருணை கேட்க எனக்கு உரிமை உண்டு.
0: நீ மொழியும் வழியில் தான் வேறுபாடு, ஆனால் உன் எண்ணமும் அவர்கள் எண்ணமே. என் ஆறுயிர் நண்பா, காகங்கள் கரைவது பிணம் தின்ன, நரிகள் ஊழையிடுவது சூது செய்ய, ஆனால் புரூட்டஸ், புலிகள் உருமது மட்டும்தான் வீரத்தை காட்டுவதாகும். என்னோடு இருந்து உரிமை பழகியவன் நீ, நீ ஏன் ஊழையிடுகிறாய்?
2: வெற்றிக்கு போராடும் போர்க்களத்தில் தூக்கி பல செய்து பழகிய மாமன்னர், ஒன்றுபட்ட எங்களை பிரிக்க விரிக்கும் வலை. புரூட்டஸ், புரிந்துகொள், புத்தியை விட்டுவிடாது.
0: நான் நீதி காப்பவன், என் நீதி நிலையானது, உங்கள் சுயநல நீதிக்கு புறம்பானது. ஒன்றை மட்டும் உணருங்கள் நண்பர்களே, ஊர் எரிய காணும் பெருநெருப்பை உண்டாக்குவது ஒரு சிறு நெருப்புதான். அதுபோல் ஒரு துளி விஷத்தை பாய்ச்சி பறந்து விரிந்து கிடக்கும் இந்த சாம்ராஜ்யத்தின் பெரும்புகளை கரைபடுத்தி விடாதீர்கள். நான் காணாத களமில்லை, பெற்றுத்தராத வெற்றி இல்லை, என் உடலில் வெற்றி விடுபடாத இடமில்லை. என்னை எதிர்த்தவர்கள் தங்களையே அழித்தவர்களாவார்கள். புத்தியுள்ளவன் திருந்துவதுதான் புகழுக்குரியது. புத்தி உள்ளதா இல்லையா, இதுவே என் இறுதி வினா.

0: சுந்தர தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் CM1.3.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: Everything okay, no problem and did you know?
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the British Chillat, thanks.
4: Chillam illa da, Selvam.
3: Cherry, cherry.
6: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
7: ஸ்கார்போரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் 30ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினராக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழகமின் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
1: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
8: நேரம் 3:26 பழகோட்டி திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நேரம் 3:32.
1: அசத்தும் அலைவரிசை சுயமார்த்தம் எஃப்எம்.
0: சரள பேர்பாகத்தில் 17 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மழைக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக குளவடைந்து நாளை புதன்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குளவடையும். வெளியிலே சில இடங்களிலே லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 40%. இரவு பொழுது 16 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமையும் 25 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். லேசான மழைத்தூரல்கள் ஆங்காங்கே இருக்கும். சனிக்கிழமை சூரியொளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். நேர்கள் 4 மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இப்பொழுது நேர்கள் தப்பு தாளங்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக இன்று பாடலை ஆங்கிலத்திலே தரப்போகிறோம். அது என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 416-591-3005 இது உங்களுக்காக வருகிறது. பாடலை ஆங்கிலத்திலே தருகிறோம். அது என்ன பாடல் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 416-591-3005 இதோ உங்களுக்கான பாடல்.
2: Is this a dream with 100 moons in my eyes? A relationship that wrote a love letter with a handkerchief. I haven't left my scent. I haven't touched it somehow. The answer hasn't come yet. Will the word come on the date that Sir comes and tells me? Will the word come on the date that Sir comes and tells me?
0: Sir comes and tell me. Sir and varugathu seri paarpo.
2: Is this a dream with 100 moons in my eyes? A relationship that wrote a love letter with a handkerchief. I haven't left my scent. I haven't touched it somehow. The answer hasn't come yet. Will the word come on the date that Sir comes and tells me? Will the word come on the date that Sir comes and tells me?
0: அந்த சேர் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அது என்ன பாடலாக இருக்கும்? 416-591-3005
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4666-416-475-4665-4661. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: அந்த பாடல் என்ன பாடல் என்று தெரிவிக்க வந்திருக்கும் நேர்களை இப்பொழுது சந்திக்கப் போகின்றோம். வழக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? கண்ணுக்குள் நூறு இல்லவா? கண்ணுக்குள் நூறு இல்லவா? அப்ப சார் சரி பார்ப்போம், அழுது நீங்கள் பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் ஐயா, நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
3: முகுஜலி சூர ஹைகோர்ட்டையில காதல் கடிதம் எழுதினா அப்படி ஐயா உருப்படும். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, ஹைகோர்ட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. அந்த சூரன்
0: அது அழைப்பிலே இருந்து கொள்ளுங்கள், பொறுங்கள், பேசுவோம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
5: அந்த சார் வந்து ஐயர்.
0: ஓ, ஐயர் தான் சேரன் சொல்லுகிறாள். ஐயா,
5: ஐயர், ஐயர், ஐயரசன் வந்து.
0: ஓ, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் பாரதிய பெருமா, அதுக்கு தான் சேரோ?
5: அதான் சார்.
0: ஓ, வில் த பேர்ட் கம் ஆன் த டேட்? ஓ சார், ஓ சரி, பார்ப்போம். அடுத்த சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
6: அதே பாடல் தான், கண்ணுக்குள் 100 நிலவா.
0: சரி,
6: நாங்கள் ஐயருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் தானே, ஆகவே ஏஐ ஐயரே ஐயாவாக்கி,
0: ஐயாவாக்கி, ஐயாவாக்கி சீராக்கி விட்டது.
6: ஆமா,
0: நல்லாலும் சீராக்கி இல்லை, சீராக்கி விட்டது.
6: நன்றி
0: சார், நன்றி,
6: வணக்கம்,
0: வணக்கம். சரி, இப்பொழுது சுதன் சொல்லுங்கள்.
3: ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான், தேதியில் தான் நன்றி,
0: நன்றி. ஆமாம், இப்பொழுது வேதம் புதியது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் தயாராகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:43.
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சிஎம்ஆர் 101.3.
1: சரி, இப்பொழுது தப்பு தாளங்களிலே அடுத்த பாடலின் ஆங்கில வடிவம் வரப்போகிறது. அது என்ன பாடலாக இருக்கும்? 4165930055. கவனமாக கேளுங்கள்.
3: What is life without you? My heart says, What is the wind that does not talk to the flower? A flower asks for paradise. Why did you come to the earth? Whose feminine flowers bloomed before I was born? Oh, you were born. When I was born, you carried me in your arms. What is life without you? My heart says,
1: அது என்ன பாடல்? 4165930055.
3: What is life without you? My heart says, What is the wind that does not talk to the flower? A flower asks for paradise. Why?

0: தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: 25 உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
6: நேரம் 3:47. 4 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-509-3005 இப்பொழுது அது என்ன பாடல் என்று கண்டுபிடித்திருக்கும் நேர்களை சந்திப்போம். பழக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் விலகி சென்று விட்டால் அழுத்தறிஞருக்கு வாய்ப்பு. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், வெண்பா.
6: வெண்பா சொல்லுங்கள். பாடல் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அழுத்தறிஞரிடம் கேட்டு பார்ப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: ஐயா, இது தர்மம் வெல்லும் என்ற படத்தில் வந்த பாட்டா?
6: தர்மம் வெல்லும் இல்லை.
8: நான் பிடிச்சு வச்சிருக்க வசனம் வந்து ஏன் பூ காத்தோட பேச இல்லை.
6: அதுக்கு முதல் யோசிச்சு பாருங்கள். வாட் இஸ் த லைஃப் வித்அவுட் யூ என்றால்
8: நீ இல்லாமல் என்ன வாழ்க்கை?
6: அது வேற மாதிரி பார்க்க வேண்டும். My heart say, what is the wind? அது
8: இதயம் சொல்கிறது.
6: அது நேரடியாக இதயத்துக்கு பதிலாக வேறு ஒரு சொல் வரும். இதயத்துக்கு பதிலாக நெஞ்சு,
8: எனது மனம் சொல்,
6: நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு என்று வரும்.
8: நெஞ்சு,
6: ஆமாம். What is the life without you? நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற மாதிரி இன்னும் ஒரு சொல்ல வரப்போகிறது. ஆ, பொறுங்கள் வா, பொறுங்கள் பொறுங்கள். இதிலேயே இன்னொரு சிறிய விளையாட்டு ஒன்று இருக்கிறது. பொறுங்கள் வாழ்வோம். வருவதில்லை. சரி, வாழ்வோம். இப்பொழுது இதை விலத்தி தமிழிலே கேட்டு பார்ப்போமா? தமிழிலே.
9: நீயும் வந்தாய் எந்த பெண்மை பூ பூக்கவே, நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததேன், நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை ஏந்தத்தானோ, உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சு சொல்கின்றது.
8: சொல்கின்றதே அந்த பாட்டு
6: எந்த பாட்டு?
8: தொடக்கம் தெரியாது. என் உள் நெஞ்சு

0: அதையும் பெட்டிருக்கணும்.
1: அதையும் வந்தாய் எந்த பெண்மை பூ பூக்கவே நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததேன் நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை ஏந்தத்தானோ உன்னோடு
2: என்னோடு வாழ்வாத வாழாத வாழ்வென்ன வாழ்வா என் மஞ்சு சொல்கின்றது என்று வேற மண்டி நினைக்கிறேன்.
0: பார்ப்போம் நீங்கள் பார்ப்போம் அழுது நீ இருக்கிறது பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வா
0: அந்த பாடல?
3: ஆமாம்,
0: அந்த பாடல்
3: சொல்கின்றது.
0: சரி பார்ப்போம் அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: உன்னோட
0: பாடலாக பிடிச்சிட்டீங்கள்ல, அந்த பாடலை பிடிச்சிட்டீங்க சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம் அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
5: ராம்.
0: ராம் சொல்லுங்கள்.
5: அமர்கலம் படத்துல இருந்து உன்னோட வாழாத வாழ்வென்னவா
0: அந்த பாடல் தானா? சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம் ஜோக. அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டி கிடக்கு இறுதி நேரத்துல, அதே பாட்டு
0: தான். சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், பூவி.
0: பூவி சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: ஆமாம், இது அமர்கலம் படத்தில் ஹஸ்பண்ட் வைஃப் நடித்த படத்தில்.
0: இது ஹஸ்பண்ட் வைஃப் நடித்த படம் இல்லை, காதல் காதலியாக இருக்கும் பொழுது நடித்த
8: படம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு. சரி, இப்பொழுது அந்த இடைவெளியை மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம்.
9: You also came whose womanhood blossomed before I was born, oh. You were born when I was born, you carried me in your arms with you.
0: நான் பிறக்கும்போது நீ உந்தன் கையில் என்னை ஏந்தத்தானோ.
9: You also came whose womanhood blossomed before I was born, oh. You were born when I was born, you carried me in your arms with you.
0: சரி, விளம்பரத்தில் அந்த பாடல் அடிக்கும்.
10: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ் குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
10: East or West, CMR is the best. CMR is the best.
0: அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடுகின்ற பாடல் 4 மணிக்கு உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4169 3 0 0 5 5

0: நேரம் 4:01.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். உள்நாட்டு மக்கள் கோருகின்ற சர்வதேச பொறிமுறையை நடைமுறைப்படுத்திவிட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்று காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையிருந்து விலகுமாறு கனடிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கு பிரதமர் மாக்கானி உத்தரவிட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை மீண்டும் கொள்ளுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தன் மகன்களில் ஒருவரை கொலை செய்ய முயன்றதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்.

0: நேரம் 4:03 இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ளும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-5930-0055 தொடர்ந்து பக்கத்தில் 17 பாக செலுத்ததாக இருக்கிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. முகில் மூட்டத்தோடு காணப்படுகிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30%. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25°C. சூரியோடியுடன் முகில் குற்றப்பிணைந்து காணப்படும். 29°C உணரப்படும். இரவு பொழுது 15°C உணரப்படைந்து நாளை புதன்கிழமை 25°C இருக்கும். புதன்கிழமை சூரியோடியில் நினைந்திருக்கும் இடையிலேயே அங்கே முகில் குண்டம் காணப்படும். வியாழக்கிழமை 26°C இருக்கும். முகில் விட்டத்தோடு மழைக்கிறிய வாய்ப்புகள் 40%. வெள்ளிக்கிழமை சூரியோடியோடு முகில் குற்றம் இணைந்து காணப்படும். 25°C. லேசால் மழைத்துள்ளதற்கான வாய்ப்புகள் 30%. சனிக்கிழமை சூரியோடியில் நினைந்திருக்கும். 25°C. உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு மைனா மைனா குருவி என்கிற பாடல்.
0: மைனா மைனா குருவி பாடல். ஒரு மைனா மைனா, சரி. இது உங்களுக்காக மனோஜ் சித்ரா பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமைக்கும்.
1: நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: SC4K Coding and Robotics 4 முதல் 18 வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
2: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2. ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 416-759-2600.
3: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.com.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேரம் 4:12. 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-5953-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அழுது நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: வரலாறு முக்கியம் என்ற படத்துல பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை என்ற பாடல சிஎம்மா நேர்கள் சிஎம்மா அறிவிப்பாளர் சிஎம்மா விளம்பர ட்ரக் டிரைவர் மற்றது சின்ன ட்ரக் வியாபாரம் செய்வர்கள் மற்ற கோவனியா உறவுகள் மற்றது எங்கள்கிட்ட சிஎம்மாரை கேட்டுக்கொண்டு அத்தனை உறவுகளோடும் கயிற உறவுகளோடும் உங்களோடும் சேர்ந்து இந்த அழகான பாடலை கேட்போம். உங்களை நிகழ்ச்சிக்கு கேட்டுக்கொண்டிருந்தா எலும்பு நித்திர விடுது இல்லை அதாவது பெரிய
0: ஊர் கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சி உலகம் சுற்றும் பாலிவன்.
1: ஆமாம், உலகம் சுற்றும் பாலிவன் இதில் நல்ல இதில் எங்கள்கிட்ட பவனியா மண்ணையும் கொண்டு வந்தீங்கள் கொடி வச்ச கல்லையும் கொண்டு வந்தீங்க
0: கொடி வச்ச கல் சரி பார்ப்போம். நன்றி. அப்படி ஒரு இடம் இருக்கிறது அந்த பக்கம் போனீங்களோ நீங்கள்
1: வெடிவெச்ச கல் தான் இந்த காணி காணி செய்கையில் தரமான இடம் என்ன நெடுங்கணிலிருந்து 5 கிலோமீட்டர் உள்ளூர் போகணும் அதுக்கு அதால போனால் அப்படியே குறுக்கு வழியால பதவியாக போகலாம்
0: என்ன காட்டுவோம் ஒரு கிழக்கு கிழக்கி இருக்கீங்க அந்த காலத்தில்
1: 68
0: பாடல் சந்திப்போம்.
1: நன்றி.
0: பெண்ணிதியால் பாடுகின்ற பாடல்

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள், 101.3.
7: நேரம் 4:19. 5 மணி வரை பாடல்களை கேட்க 4-1-6-5-3-0-0-5-5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்.
7: வழப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
8: எனக்கு இந்த சித்ரா பாடல, ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுகிறது.
7: பாடல் அளிக்கிறது, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு
8: நன்றி. வணக்கம்.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 6478-9120.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: CMR 101.3 FM.
7: நேரம் 4:28 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொள்கிறீர்கள், நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் அண்ணா,
7: ரஞ்சன் சொல்லுங்கள். என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
8: முத்தமிழாமா?
7: அது உங்களை பொறுத்து.
8: படத்துல
7: இதழ்கள் விரியதில்லை படம் பாட்டு சொல்றதுக்கு. ஒரு முறை நீ உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி. ஒரு முத்தத்துக்கே இந்த பிரச்சனை என்றா.

பறக்கும் போதும் முத்தமிடலாம், மேனை செலுக்கும் போதும் முத்தமிடலாம், தென்றல் அடிக்கும் போது முத்தமிடலாம், சாரல் திரிக்கும் போது முத்தமிடலாம், விண்மீன்கள் உதிரும் போது முத்தமிடலாம், வெண்பனி சொட்டும் போது முத்தமிடலாம், பூக்கள் மலரும் போது முத்தமிடலாம், பகல் மெல்ல இருட்டும் போது முத்தமிடலாம், பாதி இரவில் விழிக்கும் போது முத்தமிடலாம், பொழுது விடியும் போது முத்தமிடலாம், குயில்கள் கூவும் போது முத்தமிடலாம், மரணத்திலும் முத்தமிடலாம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 4:33 மூலம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாகத்திலே இப்பொழுது 16 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரப்பொழுது சில இடங்களில் இடி விளக்கத்தோடு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 30% இன்றைய பகல்பொழுது சூரியொளியின் மகிழ் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 25°C, 29°C உணரப்படும். இரவு பொழுது 15°C உணரப்படுது. நாளை புதன்கிழமை 25°C இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை மகிழ் கூட்டம் இணைந்து காணப்படும், 26°C. வெள்ளிக்கிழமை சூரியொளியின் மகிழ் கூட்டம் இணைந்து காணப்படும், 25°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகா.
6: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: அதுக்கு முன்னாடி இந்த 11 மணிக்கு நீங்க செய்த அந்த நிகழ்ச்சி அருமையா இருந்தது.
6: நன்றி.
7: இந்த குப்பையில குழப்பி இந்த சொற்களை கஷ்டமான
6: குழம்பியில
7: அதுல அந்த ஒரு எனக்கு ஒரு வந்து நான் ஒன்று கண்டுபிடிக்கல. அப்ப நான் சுதன் கண்டுபிடிச்சது அவருக்கு ஒரு பாராட்டுகளை கூறிக்கொண்டு எனக்கு இன்னைக்கு கவிஞர் அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சா தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் டைம் இருக்கும் நிகழ்ச்சிகளை செய்யுங்க.
6: என்ன பாடல் கேட்க போறீர்கள்? அதை சொல்லுங்க.
7: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலிஜ வரிகள்ல இசைஞான இதை செய்யல எங்கிட்ட மோதாதே படத்தில் இருந்து. சரியோ சரியோ
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் நடிக்கிறது. மலேசிய வாசுவின் ஜானகி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
2: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: ஜிடிஏயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
2: ஆப்டிமார்ட் ஸ்கார்போரோவில் 33-51 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்,
1: 416-297-9903,
2: 31-50 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்,
1: 416-266-3389, ஏஜெக்ஸில் 1901 ஹாவோர்ட் அவென்யூ நார்த்,
2: 905-428-3131.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-7-2-0-0-9-5-6-7-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
6: தமிழ் FM.
7: 4:41 ஐந்து மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், காசு நான்
7: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
8: பாடல்
7: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.

0: இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான். ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24 முதல் September 6 வரை அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் வலது நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், வெண்பா.
6: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: நானே வாடா நானே மந்திரியில. மங்கிரியும் சொல்லத்தையும்
6: ஏன் வேறு ஒருவர்கள நம்பிக்கை இல்லையோ? நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடல்கிட்ட பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கருத்து கொண்டு போய்க்கு.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
3: உங்களுக்கான நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் சார். நான் வந்து எனக்கு விஜயகாந்த் அந்த படத்துல இருந்து, நரசிம்மா அந்த படத்துல இருந்து சகித்ராணி அந்த பாடல கேட்போங்க. அந்த பிறந்த நினைவு.
3: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கும்.
4: நன்றி.
3: ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெற்று மீண்டும் மற்ற ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM-இல் செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பிலுள்ள தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட காலத்திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவைப் போலவே அமெரிக்காவையும் நம்பகத்தன்மையற்ற வர்த்தக கூட்டாளிகள் என பிரதமர் மாக்கானி குறிப்பிட்டார். குறுகியகால பயணிகளாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து பின்னர் தஞ்சம் கோரி விண்ணப்பித்த வெளிநாட்டினரின் குடியேற்றமற்ற விசாக்களை ரத்து செய்ய டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்தது.

0: இலங்கை செய்திகள்.
1: துபாயில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பஸ் லலித் என்று அழைக்கப்படும் லலித் கன்னங்கரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அவர் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இலங்கை காவல்துறையின் விசேட குழுவினரால் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை, கப்பம் பெறுதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச் செயல்கள் தொடர்பில் இலங்கையில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபராக பஸ் லலித் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக மத்திய குற்றப் புலனாய்வு பணியகம், குற்றப் புலனாய்வு திணைக்களம் மற்றும் அரச புலனாய்வு சேவையைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுவொன்று துபாய் சென்றிருந்தது. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பஸ் லலித்திடம் அவர் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகள் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வைக்குழு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வது முதல் வழக்கு தாக்கல் செய்வது வரையிலான காவல்துறையின் நடைமுறைகள் குறித்தும் அதில் காணப்படும் சட்ட தடைகளை நீக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தாமதம் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெறுவதில் உள்ள தாமதம் காரணமாகவே விளக்குமறியலில் வைக்கப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமன்றி போதைப்பொருள் கடத்தல், வலைப்பின்னல்கள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகளை கண்டறிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை முறைமைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தகுந்த ஒழுங்குமுறை விதிகளை அறிமுகப்படுத்தவும் முன்மொழியப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் நலனை மேம்படுத்துதல், அவர்களின் தொழில்முறை பயிற்சி மற்றும் புலனாய்வு திறன்களை அதிகரித்தல், செயல்முறை மதிப்பீட்டு முறைகளை பலப்படுத்துதல் என்பன தொடர்பிலும் நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து ஒருவருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். சாதாரண பேருந்து பணிகளை தவிர்த்து தற்போது சிற்றுந்துகள் மற்றும் உந்துருளிகளை போன்று சொந்த வாகனங்களை பயன்படுத்துபவர்களை பொது போக்குவரத்துக்கு மாற ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன்படி கொழும்பு மெட்ரோ பேருந்து திட்டத்துக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள சுமார் 240 பேருந்து நிறுத்தகங்களிலும் பார்க் அண்ட் ரைட் முறைமை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இதற்கமைய பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகில் நிறுத்துமிட வசதிகளை ஏற்படுத்துமாறு உள்ளூராட்சி அமைப்புகள், வர்த்தகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட நிறுத்துமிடங்கள் மற்றும் அங்குள்ள காலியிடங்களின் விவரங்களை நிகழ்நேரத்தில் காட்டும் செயலியொன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்தவுள்ளது. இதன் மூலம் பயணிகள் வீட்டில் இருந்தபடியே வாகன நிறுத்துமிட முன்பதிவை சரிபார்க்க முடியும். வாகன நிறுத்துமிட கட்டணங்களை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் தீர்மானிக்கும் என்றும் இணையவழி செலுத்தல் முறைகள் எளிதாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை ஒப்புதலுடன் அடுத்த ஆண்டில் காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கும் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள இலங்கை சட்டத்திறனிகள் சங்க தலைமையகத்துக்கு முன்பாக அந்த சங்கத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோரி சிலர் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை மக்களுக்கான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக மக்களுக்கான ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் இந்த தாழ்ந்த மற்றும் நாகரிகமற்ற செயலுக்கும் தமது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியின் எந்தவொரு உறுப்பினருக்கோ அல்லது எந்தவொரு தரப்புக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து வரும் திசைகாட்டி அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஏமாற்று மற்றும் சிறுபிள்ளைத்தனமான செயல்களுக்கு மக்கள் பலியாக வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: ரஷ்ய தலைநகரில் அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிரெம்ளின் மாளிகையில் ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்து ஒரு கலந்துரையாடினார். டெல்லியில் அடுத்த மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாகாணாட்டில் ஜனாதிபதி புட்டின் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. பின்னர் நடந்த இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், எரிசக்தி, உரம், அணுசக்தி துறை வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த 5 $13 பில்லியன் இருந்து சுமார் $60 பில்லியன் உயர்ந்திருந்தாலும் இந்தியாவுக்கான வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து வருவதாக ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். இதனால் வர்த்தக தடைகளை நீக்க கட்டண முறைமைகளை சீரமைப்பதன் மூலம் 2030 $100 பில்லியன் வர்த்தக இலக்கை அடைவது குறித்தும் புட்டினுடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். மேலும் இந்திய விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்ய உரம் விநியோகத்தை அதிகரிக்க ரஷ்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உறுதியளித்துள்ளார். மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் பியஸ் கோயல் ஜப்பானின் டோக்கியோ, நாகோயா, ஒசாகா நகரங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். இந்த பயணம் ஆகஸ்ட் 24 தேதி தொடக்கம் ஆகஸ்ட் 27 தேதி வரை அமையவுள்ளது. இதன்போது உற்பத்தி, செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி, எஃகு, வாகனத்துறை, நிதி சேவைகள், சுகாதார புத்தொழில் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200 அதிகமான வணிக பிரதிநிதிகளை கொண்ட மிகப்பெரிய வணிகக்குழு அவருடன் ஜப்பான் செல்கின்றது. டோக்கியோவில் பியஸ் கோயல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு நீண்டகாலமாக பங்களித்து வரும் முக்கிய ஜப்பானிய பெருநிறுவனங்களின் உயர்நிலை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார். அத்துடன் 1500 மேற்பட்ட முன்னணி ஜப்பானிய நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உச்ச அமைப்பான கெய்டன் எனப்படும் ஜப்பான் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படும் வட்டமேசை கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார். ஜப்பானில் உள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடவுள்ளார். மத்திய ஜப்பானின் தொழில் அமைப்பான நாகோயாவில் மத்திய ஜப்பான் பொருளாதார கூட்டமைப்பு, நாகோயா வர்த்தக தொழில் சபை ஆகியவற்றின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலந்துரையாடல் நிகழ்வில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடவுள்ளார். தொடர்ந்து ஒசாகாவில் ஜப்பானிய நிறுவன பிரதிநிதிகளுடனான சந்திப்புகளுடன் முதலீட்டாளர்கள் வணிகர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்பார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் இந்த ஜப்பான் பயணம் இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழகமின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவைப் போலவே அமெரிக்காவையும் நம்பகத்தன்மையற்ற வர்த்தக கூட்டாளிகள் என பிரதமர் மாக்கானி குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் நம்பகமான கூட்டாளிகளை தேடுவதாக கூறிய பிரதமர், அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை தவிர மற்ற இடங்களில் அத்தகைய கூட்டாளிகள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் என்று கியூபேக்கில் நடந்த செய்தியாளர்கள் மாநாட்டில் தெரிவித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் 21 தேதி அன்று முறிந்தன. இதன் விளைவாக 28 பில்லியன் $28 பில்லியன் மதிப்பிலான கனடிய பொருட்கள் மீது 50% புதிய வரிகளை அமெரிக்கா விதித்தது. இது ஆகஸ்ட் 22 முதல் அமலுக்கு வந்தது. அதையடுத்து செப்டம்பர் 8 முதல் 10 நடவடிக்கையாக தாங்களும் வரிகளை விதிக்கப்போவதாக கனடா அறிவித்துள்ளது. இதேவேளை கனடா பல ஆண்டுகளாக அமெரிக்காவை ஏமாற்றி வருவதாகவும் இனி கனடா ஒரு அமெரிக்க மாநிலத்தைப் போன்று நடத்தப்படாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகஸ்ட் 24 தேதி என்று தெரிவித்தார். வர்த்தகம் மற்றும் பிற விடயங்களிலும் கூட அவர்களுடன் ஒப்பந்தம் செய்வது உலகின் மிக மோசமான அனுபவங்களில் ஒன்றாகும். அவர்கள் தங்களுக்கு சிறப்புரிமை இருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் நமக்கு கனடா தேவையில்லை, அவர்களுக்கு தான் நாம் தேவை என கூறியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் கனடா மிக குறைந்த வரிகளையே கொண்டுள்ளது என்று சுட்டிக்காட்டிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் க்ரீட், ஏறக்குறைய முடிவடைந்த ஒரு ஒப்பந்தத்தில் இருந்து கடைசி நேரத்தில் கனடா விலகியதற்கு கனடாவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இது அவர்களுக்கு அரசியல் சார்ந்த முடிவாக இருந்ததா என்று தெரியவில்லை, ஆனால் பொருளாதார ரீதியாக இது நிச்சயமாக சரியானதாக இல்லை என்று கிரீர் தெரிவித்தார். அவர்கள் மேலும் பல சலுகைகளை விரும்பினார்கள், ஆனால் அதை செய்ய நாங்கள் தயாராக இல்லை என்று அவர் குறிப்பிட்ட இத்தகவலை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கான மின்சாரம் மற்றும் அத்தியாவசிய கனிமங்களை துண்டித்து விடுவதாக ஒன்டாரியோ முதல்வர் டக் போர்ட் விடுத்த மிரட்டலை அடுத்து ஃபோர்ட் மற்றும் பிரதமர் மாக்கானி இருவரையும் மோசமான தலைமைத்துவம் கொண்டவர்கள் என்றே டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்தே திங்களன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் போர்ட் ஆகியோருக்கிடையே கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டது. இறக்குமதி வரிகள் தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்த நிலையில் இரு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசிக் கொண்டனர். டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ள நீண்ட பதிவில் கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதல்வரான டக் போர்ட்டிடமிருந்து நிறைய வீண் ஆரவாரங்கள் வருகின்றன, ஆனால் அவர் மறைந்த சிறந்த மனிதரான ரஃபோர்டின் கவர்ச்சியும் புத்திசாலித்தனமும் குறைந்த ஈர்ப்பற்ற சகோதரராகவே அதிகம் அறியப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா பல சதாப்தங்களாக கனடாவை தாங்கி பிடித்து வருகின்றது, ஆனால் இனி அது நடக்காது என்றும், கனடாவை விட அமெரிக்கா எப்போது மிகப்பெரியதாகவும் பணக்கார நாடாகவும் வலிமையானதாகவும் இருக்கும், அமெரிக்கா இல்லாவிட்டால் கனடாவால் பிழைத்திருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தற்போதைய மோசமான தலைமை குறிப்பாக ஆளுநர் மாக்கானி மற்றும் ஃபோர்ட் காரணமாக அவர்கள் இனி அமெரிக்காவை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், அமெரிக்காதான் அவர்களின் பிழைப்புக்கான ஆதாரம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
0: உலகச் செய்திகள்.
1: குறுகிய கால பயணிகளாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து பின்னர் தஞ்சம் கோரி விண்ணப்பித்த வெளிநாட்டினரின் குடியேற்றமற்ற விசாக்களை ரத்து செய்ய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்தது. குறுகிய கால பயணிகள் என்று கூறி அமெரிக்காவுக்கு வந்து பின்னர் நிரந்தரமாக தங்குவதாக தஞ்சம் கோரும் வெளிநாட்டினரை கண்டறிந்து அவர்களின் குடியேற்றமற்ற விசாக்களை ரத்து செய்ய உள்நாட்டு பாதுகாப்புத்துறையுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஒருவர் கூறினார். சுமார் 2,00,000 வெளிநாட்டினரின் வணிக மற்றும் சுற்றுலா விசாக்களை ரத்து செய்ய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 2016 மற்றும் 2026 இடைப்பட்ட காலத்தில் வழங்கப்பட்ட B1 மற்றும் B2 விசாக்களை வைத்திருப்பவர்கள் தஞ்சம் கோரியிருந்தாலோ அல்லது தற்போது கோரி வந்தாலோ அந்த விசாக்களை ரத்து செய்ய வெளியுறவுத்துறை திட்டமிட்டுள்ளது என்று செய்தி ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. இது B1 மற்றும் B2 ஆகியவை வணிக மற்றும் சுற்றுலா பயணங்களுக்காக வழங்கப்படும் குடியேற்ற விசாக்களாகும். அமெரிக்காவின் குடியேற்ற அமைப்பு நீண்டகாலமாகவே அடிப்படையற்ற தஞ்சம் கோரும் விண்ணப்பங்களால் திணறி வருகிறது என்று வெளியுறவுத்துறையின் துணைச் செயலாளர் கிறிஸ்டோபர் லேண்டவ் திங்களன்று தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை 175,000 மேற்பட்ட வெளிநாட்டினரின் விசாக்களை ரத்து செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை இந்த மாத தொடக்கத்தில் தெரிவித்திருந்தது. ஹைட்டியின் தலைநகரின் தெற்கே அமைந்துள்ள கொன்ஸ்காகோப் என்னும் விவசாய சமூக பகுதியில் வன்முறைக்குழு நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது ஆயுதமேந்திய குழுவினர் வீடுகள் மற்றும் தேவாலயங்களை கொளுத்தியும் பொதுமக்களை சுட்டும் வன்முறைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என குறிப்பிடப்பட்ட அன்சம் என்ற வன்முறை குழுவின் கூட்டமைப்பே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தலைநகரின் 70% பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இந்த குழு தூதரகங்கள் மற்றும் அரச கட்டிடங்கள் அமைந்துள்ள பெசியன்பில் பகுதிக்கான பாதையை கொண்ட பகுதியை கைப்பற்ற தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு பெற்ற காவல்படை வன்முறையை கட்டுப்படுத்த முயற்சித்து வரும் நிலையிலும் நடப்பு ஆண்டில் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதியில் 3,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக 15,00,000 அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஹைட்டி நாட்டின் பிரதமர் அலுவலகம் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் பாதுகாப்பு படையினர் அங்கு நிலைநிறுத்தப்பட்டு அரசு அதிகாரம் நிலைநாட்டப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் உள்ள தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்துள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவைப் போலவே அமெரிக்காவையும் நம்பகத்தன்மையற்ற வர்த்தக கூட்டாளிகள் என பிரதமர் மாக்கானி குறிப்பிட்டார். குறுகிய கால பயணிகளாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து பின்னர் தஞ்சம் கோரி விண்ணப்பித்த வெளிநாட்டினரின் குடியேற்றமற்ற விசாக்களை ரத்து செய்ய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்தது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

டொரண்டோவில் அதிகாலை 5:18 டொரண்டோவின் வெப்பநிலை 16 செல்சியஸ் ஆகவும் காற்று மணத்தியாலத்துக்கு 13 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன்.

0: ஒலி தெரிந்த பாடலுடன் இன்றைக்கு நாள் இறையும் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள், ஏமாற்றங்கள் தானாக குறையும். உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என கூடாதே, உனக்குள்ளே நீ நிம்மதியாய் வாழ்வதே வாழ்க்கையின் மிகச் சிறந்த வெற்றி. அதிகாலை 5:32 அதிகாலை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து நேயர் சிஎம்ஆர் விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்கவுண்டிங், இன்கம் டாக்ஸ், HST ரெஜிஸ்ட்ரேஷன், HST ரீபேட், ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ், PTC லைசன்சஸ், சிட்டி அண்ட் ஆல்கஹோல் அப்ரூவல்ஸ், இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, ஒர்க் பர்மிட்டுடன் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப், CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangi kumatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்ப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்ப்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.
11: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதேர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

மனம் சில சமயங்களில் கொண்டாட்டம் போடுகிறது, புதிய புதிய உற்சாகங்களில் கூத்தடிக்கிறது, சில சமயங்களில் சலித்து போய் சுருங்குகிறது. மனிதனை மனம் படுத்தும் பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல. மனம் படும் பாடு அற்ப சொற்பம் இல்ல. சிரிக்கின்றான், அழுகின்றான், இணைக்கின்றான், தவிக்கின்றான். மனம் என்று ஒன்று இல்லை என்றால் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இது இல்லாமல் எப்படி வாழ்க்கை? உடலை வாழ்வை மனம்தானே இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனம் இருப்பதனால் தானே மனிதன் என்ற பெயர் வந்தது. கை, கால்கள், காது, மூக்கு என உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று வடிவமைத்தவன் மனம் என்ற ஒன்றிற்கு என்ன வடிவம் கொடுத்தான்? அதை உடம்பிற்குள் எங்கே வைத்தான்? புரியவில்லை. உடம்பு நோயில் சிக்கிக் கொண்டால் மனம் சஞ்சலப்படுகிறது. ஏதேதோ காரணங்களால் மனம் துக்கப்படும் போது உடல் மெலிந்து விடுகிறது. கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றிற்கும் கண்ணுக்கு புலப்படாத மற்றொன்றிற்கும் அப்படியொரு பந்தம். அதனால்தான் மனமே சூட்சும உடல், உடலே ஸ்தூல மனம் என்றனர் ஞானிகள். காலையில் பயணம் செய்யும் போது பேருந்தில் பார்த்த அதே அழகிய முகம் மாலையில் வீடு திரும்பும் போது நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிறது. மறுநாளும் அதே முகத்தை காண கண் தேடுகிறது. காரணம் என்ன? எண்ணும் போல் வேலையும் வருமானமும் கிடைத்து விட்டவனுக்கு அலுவலகம் செல்வதே ஆனந்தமாக இருக்கிறது. தற்செயலாக குடியெடுத்து சென்ற நாளில் மழை வந்துவிட்டது என்றால் தீர்க்க தரிசி போல் தன்னை எண்ண தோன்றுகிறது. நினைத்தபடியே மனைவி அமைந்து விட்டவனுக்கு ஒவ்வொரு நாளும் திருமண வைபோகமாகவே இனிக்கிறது. விவாகரத்துக்கு அலைந்து கொண்டிருப்பவனுக்கு குடும்ப வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது. சிலரை பார்த்தால் எரிச்சல் வருகிறது. சிலரை அடிக்கடி பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. 100 வயது வரை வாழ வேண்டும் என்று சில சமயங்களில் பிரார்த்திக்க தோன்றுகிறது. 60 அதிகம் என்று அவ்வப்போது உள்ளே ஒரு குரல் ஒலிக்கிறது. இருப்பது போதும் என்ற எண்ணம் ஒரு புறம். வங்கிக் கணக்கை பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்வதில் ஓர் அலாத இன்பம். மனிதனின் மனம் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது பாருங்கள். இந்த விபரீத உலகில் நாம் சிலரை சிலவற்றை கண்டுகொள்ளாமல் தான் வாழ வேண்டியிருக்கிறது. ஒதுங்கி போனால் கூட உரசி பார்ப்பார்கள். என்ன செய்வது, பலரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இருப்பதற்கு அவர்களா காரணம்? இயற்கையின் ஏற்பாடுகளுக்கு அவர்களை சொல்லி என்ன பயன்? மனிதனின் உடலில் ஆர்என்ஏ, டிஎன்ஏ எனப்படும் மரபியல் ரகசியங்கள் புதைந்திருக்கின்றன. இதில் மனித வாழ்வு பற்றிய எல்லா விவரங்களும் பதிவாகி இருக்கின்றன. மனித பிறவியிலும் பல ரகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நிறங்களைப் போலவே குணங்களிலும் பழகும் விதங்களிலும் இயல்புகளிலும் வேறுபாடுகள் உண்டு. அதுக்கு மத்தியில் அமைதி காண்பதற்கும் நிம்மதியுடன் வாழ்வதற்கும் மனதை பழக்கிக் கொள்ள வேண்டும். நல்லவைகளையே எண்ணுகின்ற மனது நல்லவைகளையே காண்கிறது. கேடுபாடானவைகளை சிந்திக்கின்ற மனது ஒருவனுடைய வாழ்வை கீழ் நிலைக்கு கொண்டு செல்கிறது. வாழ்வின் உயர்வும் தாழ்வும் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதற்கு வேறு விளக்கம் தேவையில்லை. தீயவைகளை எண்ணாதிருப்போம், தீமைகளை செய்யாதிருப்போம். மற்றவர் நலனிலும் கொஞ்சம் அக்கறை கொள்வோம். வாயார வாழ்த்து சொல்வோம். கூடுமானவரை கோபம் கொள்ளாது இருப்போம். அப்படி இருந்தால் மனது தெளிந்த நீரோடை போல் இருக்கும். நல்லது நீங்களே. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.

0: ஒரு தகுந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. அமைதி என்பது சத்தமில்லாத இடமல்ல, சத்தங்களுக்கு நடுவிலும் மனம் அசையாத நிலைதான் அமைதி. அமைதி காலை 5:43.
1: Listen to us tours around the universe. www.cmr.fm.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: காசு வேணும்
5: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
7: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ். மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேச

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9050302-94-94.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள்.

0: கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433.
1: அதிகாலை 5:55 நிமிடம் இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேரொருவரை இணைத்து விடலாம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம் ரஞ்சன் முத்தி. யாருக்கு இன்று விசேஷ தினம்?
2: மூத்த அண்ணா சிவனேசர் முத்தையா அவர்கள் தனது 20வது அகவை நாளை அவரை மனைவி பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் உற்சவர்கள் நண்பர்கள் அனைவரும் எல்லாம் நல்லோடும்
1: நன்றி. நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை கலையகத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.

0: இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 17°C இருக்கின்றது. காற்று மணத்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனியதொரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புத்தமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நேர்கள் இன்றைய நாளுக்கான குரல் அமுதம் கேட்டீர்கள். இன்றைய நாள் நச்சிந்தனை. இன்று தொடங்கும் நாள் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு அழகான வாய்ப்பு. கடந்த காலத்தின் தோல்விகளை நினைத்து நின்று விடாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்று முன்னேறுங்கள். உங்கள் கனவுகள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவற்றை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் உங்களுக்கே உரியது. சில கதவுகள் மூடப்படுவது உங்களுக்காக இன்னும் சிறந்த கதவு திறக்கப்படுவதற்காக இருக்கலாம். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டமூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வன்னி பெருநிலப்பரப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனின் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கில படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223ஆம் ஆண்டின் வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. மன்னாரில் விவசாயிகளின் நலனை முன்னிலைப்படுத்தி பரகன் மற்றும் ஏஏ மோட்டார்ஸ் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் இலவச டிராக்டர் பராமரிப்பு சேவை முகாம் நேற்று முருங்கன் செம்பன்தீவு விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. பயங்கரவாதத்தில் இருந்து இலங்கை அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமென்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பின் குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியுள்ளார். சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 7வது இடத்திலும் சைபர் மோசடிகளால் அதிக நிதியிழப்பு ஏற்படும் மாநிலங்களில் 4வது இடத்திலும் இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரும் அக்கட்சி தலைவருமான ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டார். அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. டொரண்டோ ஸ்காப்ரோ பல்கலைக்கழகம் விரைவில் தனது புதிய கெரன் சுகாதார அறிவியல் வளாகத்தில் எதிர்கால சுகாதார நிபுணர்களுக்கு கல்வியையும் பயிற்சியையும் வழங்கவுள்ளது. கனேடிய கடலோர காவல்படைக்காக 6 புதிய பணியுடைக்கும் கப்பல்களை கட்டுவதற்கு மத்திய அரசு 11.3 பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிந்ததை தொடர்ந்து ஒன்டாரியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். அவசர காலங்களில் வாகனங்களில் இருந்து வெளியேறுவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உட்புற கதவு கைப்பிடிகள் அமைப்பு காரணமாக சீனாவில் சுமார் 3 மில்லியன் செஸ்லா சிற்றுந்திகளை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டின் தேசிய சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்கு நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் திங்களன்று அறிவித்தது. இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் அதில் இருந்தவர்கள் போதைப்பொருள் பயங்கரவாதிகள் என்றும் கூறி அமெரிக்க ராணுவம் கிழக்கு பசிபிக் கடலில் ஒரு படகு மீது தாக்குதல் நடத்தியதில் அதில் இருந்த 2 மாலுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: டொரண்டோ நேரம் காலை 6:07. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆன்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: காலை 6:16 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: நேரம் காலை 6:23. தொடர்ந்து வெப்பநிலை 17 °C ஆக இருக்கிறது. கட்டு மடத்திய அழுத்தத்துக்கு 15 km வேகத்தில் வீசிக்கொண்டே இருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ்ப்பெவின் புத்தமது காலையுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: சொல்ல வேணுமா?
1: புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்து விடலாம். நியூ மார்க்கெட்டில் திங்கட்கிழமை இரவு வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்து இருக்கின்றனர். நேற்றைய தினம் இரவு 10:57 மணியளவில் டேவிஸ் டிரைவ் மற்றும் பாக்சை டிரைவ் சந்திப்பில் பாதசாரி ஒருவர் வாகனம் மோதியதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து யோக் பிராந்திய போலீசார் அந்த இடத்துக்கு சென்றதாகவும், பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். வாகனத்தை ஓட்டியவர் காயமடைந்தாரா என்பது இதுவரை தெரியவில்லை என்றும், இந்த சம்பவத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுமா என்பதையும் காவல்துறையினர் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றனர். விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் டேவிஸ் டிரைவ் பாபரா ரோட் முதல் லோம் அவென்யூ வரை மூடப்பட்டுள்ளது என்றும், வாகன ஓட்டிகள் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தகவல் அல்லது டேஷ்கேம் காணொலி உள்ளவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டிருக்கின்றனர்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 carat 1 gram நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
7: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
1: காலை 6:31.
7: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
8: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்தை எதிர்த்தே உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த நாயுடு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் 22வது அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரடங்கிய விதேச மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 7வது இடத்திலும், சைபர் மோசடிகளால் அதிக நிதியிழப்பு ஏற்படும் மாநிலங்களில் 4வது இடத்திலும் இருப்பது தெரியவந்துள்ளது. அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலந்தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. கெனேடிய கடலோர காவல்படைக்காக 6 புதிய பனியுடைக்கும் கப்பல்களை கட்டுவதற்கு மத்திய அரசு 11.3 பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிந்ததைத் தொடர்ந்து ஒன்றறியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். காசா பகுதியிலிருந்து வெடிப்பொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்கு நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் திங்களன்று அறிவித்தது. இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
8: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
10: வொர்க்கிங் ஃபார் யூ.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.
11: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
12: கனடா வரணி ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று குடல் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை மோர்னிங்சைட் பார்க்கில் நடைபெறும். 416-771-6890. தம்பிலுவில் திருக்கோயில் பிரதேச கனடாவால் மக்களின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல். இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மில்லிகன் பார்க்கில் நடைபெறும். 416-669-9430. கனடா வன்னிச்சங்கத்தின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல். இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-644-1113. கனடா புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கத்தின் 30ஆம் ஆண்டு ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல். இலக்கம் 390 மோர்னிங்சைட் அவென்யூ ஈஸ்டில் உள்ள மோர்னிங்சைட் பார்க்கில் நடைபெறும். 647-547-784. கனடா உரும்பிராய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மில்கன் பார்க்கில் நடைபெறும். 416-841-2953. கனடா சாவகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வசந்தத்தின் ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல். நீல்சன் அண்ட் ஃபின் சந்திப்பில். இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-457-2173. மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் கோடைகால ஒன்று கூடல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல். இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ பார்க்கில் நடைபெறும். 647-948 9587 சாய் சுவராலயா கலைக்கூடத்தின் 23rd வருடாந்த கலை நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் 30rd ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் டான் மில்ஸ் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், இலக்கம் 35 ஃபேவியூ டிரைவில் அமைந்திருக்கின்ற ஃபேவியூ லைப்ரரி தியேட்டரில் நடைபெறும். 4169936060.
11: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: மற்றொன்றும் காலை 6:38 நிமிடம் புதுமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னென்ன இல்லை என்று மனம் வெந்து கவலைப்படுவதை விட உங்களுக்கென்று ஏதாவது ஒரு சிறப்புத்தன்மை இருக்கும், அதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். உங்களிடம் இருக்கும் நிறைகளை பற்றி எண்ணினால் மனம் உற்சாகமடையும், உத்வேகம் பிறக்கும். யாராவது உதவ வருவார்கள் என்று காலங்காலமாக காத்திருப்பதும், நமக்கு வழிகாட்டி யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்வதும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும் செயல். இந்த செயல்தான் மனதின் தடைக்கற்கள். இந்த தடைக்கற்களை தகர்த்து எறியுங்கள். தன்னம்பிக்கை எண்ணங்களால் மனதை உறுதிப்படுத்துங்கள். எத்தகைய புயலை வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக மனம் இருக்க வேண்டும். சிறு சிறு தூரலையே தாங்க இயலாத பொத்தல் குடிசையாக மனம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. மலர்ந்திருக்கும் புத்தம்புது காலையில் நெஞ்சங்களை வருடி CMR தமிழகமில் ஒலித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை கேட்கலையோ? சாலையோர போக்குவரத்தின் நெரிசல் நடுவே நெஞ்சத்தை தொட்டு செல்லும் பாடல்களை CMR தமிழ் FM-இன் புத்தம்பது காலையில் கேட்க.
1: காலை 6:40 இந்த வழியில் பீல் பிராந்திய போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். மிசிசாகாவில் திங்கட்கிழமை மாலை வாகனம் மோதியதில் சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எரின் சென்ற புலவர்ட் மற்றும் 10th லைன் வெஸ்ட் பகுதியில் இரவு 7:40 மணியளவில் பாதசாரி ஒருவர் வாகனம் மோதியதாக அவசரகால பணியாளர்களுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் போலீசார் அந்த இடத்துக்கு சென்றதாகவும், சம்பவ இடத்திலே சிறுவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அவரது காயங்கள் மிகவும் கடும் தீவிரமானவை என்றும் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும், விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்து இருக்கின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர், 8 வயது சிறுவன் தனது தாயுடன் நடைபாதையில் சென்று கொண்டிருந்தபோது காரணம் தெரியாத நிலையில் சாலைக்குள் ஓடியதாகவும், அப்போது வாகனம் மோதியதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்து இருக்கின்றார். தற்பொழுது அந்த பாதை போக்குவரத்துக்காக மூடப்பட்ட பாதை தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனாலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்து
2: இருக்கின்றார்கள்.
0: தமது காலையில் ஒலிக்கும் பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

காலைப்பொழுதுகளை காக்கி காற்றலைகளுடாக ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது உங்கள் அபிமான புத்தம் புது காலை. பொதுவாகவே இப்பொழுது இந்த தொலைபேசி பாவனை, அதாவது கைபேசி பாவனையில் மக்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள். இந்த கைபேசியில் இந்த உலகமே அடங்கி இருக்கின்றது. இந்த தொலைபேசியை எப்பொழுதும் பாவித்துக் கொண்டு இருந்த ஒருவர் அதற்காக ஒரு கவிதையை எழுதியிருந்தார். அந்த கவிதையானது, நான் இறந்த பிறகு என் தொலைபேசியை மட்டும் யாரும் தூக்கி எறிந்து விடாதீர்கள். அதில் என் வாழ்க்கையின் சில பக்கங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம். அம்மாவின் அழைப்பு, நண்பனின் கிண்டல், நான் அனுப்பிய கடைசி குறுஞ்செய்தி, யாருக்கும் தெரியாமல் நான் சேமித்து வைத்த சில புகைப்படங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஒருவேளை நான் மிகவும் நேசித்த ஒருவரின் பெயர் அதில் இன்னும் இருக்கலாம். அவள் அனுப்பிய சிறிய சிறிய ஹாய் கூட எனக்கு உலகமாக இருந்திருக்கலாம். என் விரல்கள் அந்த திரையை இனி தொடாது. ஆனால் என் கைரேகை மட்டும் அந்த திரையில் எங்கேயோ மிச்சமாய் இருக்கலாம். ஒரு நாள் என் தொலைபேசியை திறந்து பார்த்தால் கடைசியாக ஆன்லைனில் இருந்தது எந்த நேரம் என்று ஒரு நேரத்தை அது காட்டும். அந்த நேரத்தை பாருங்கள். அந்த நேரத்துக்கு பிறகு நான் யாருக்கும் சீன் கூட கொடுக்க முடியாதவன். என் தொலைபேசி சார்ஜ் இல்லாமல் அணைந்து விடலாம். ஆனால் என் நினைவுகள் மட்டும் யாராவது மனதில் வாழ்நாள் முழுவதும் சார்ஜ் ஆகிக்கொண்டேதான் இருக்கும். என்று அந்த கவிதையை அந்த தொலைபேசி பாவிப்பவர் எழுதியிருந்தார்.

சூரியனுடன் காலை 6:56 டொரண்டோ வெப்பநிலை 18 செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொலி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 25 இன்றைய நாளில் தான் நேஷனல் பனானா ஸ்பிளிட் டேயாகவும் கொண்டாடப்படுகின்றது. இது பனானா ஸ்பிளிட் எனப்படுகின்றது. வாழைப்பழ ஐஸ்கிரீம் இனிப்பை நினைவுகூரும் தினமாக இருக்கின்றது. 1904 அமெரிக்காவில் உருவானதாக கருதப்படும் பனானா ஸ்பிளிட் வாழைப்பழத்தை இரண்டாக பிளந்து அதன் மீது வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி போன்ற பல்வேறு சுவை ஐஸ்கிரீம்களை வைத்து அத்துடன் சாக்லேட் ஸ்ரப், நட்ஸ், விப் கிரீம், செர்ரி போன்றவற்றையும் சேர்த்து பரிமாறப்படும் ஒரு பிரபலியமான இனிப்புத்தான் இந்த பனானா ஸ்பிளிட். ஒரு சிறிய வாழைப்பழம், சில ஸ்கூப் ஐஸ்கிரீம், அதற்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் ஸ்ரப் என்று அவ்வளவுதான். இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் இன்று நல்லதொரு காலநிலை இருப்பதால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எங்களுக்கு வருகிறதில் வந்துவிடுவோம் என்று எண்ணத் தோன்றுகின்றது.

0: டொரண்டோ நேரம் காலை 7 மணி.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 2027 பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்படக்கூடிய மின்சார பற்றாக்குறையை தவிர்த்து மின்வெட்டுகளை தடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் 480 மெகாவாட் சூரிய மின்சக்தி மற்றும் மின்கல சேமிப்பு திறனை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைப்பதே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய கொள்முதல் கட்டண முறைமையின் கீழ் 280 கிலோவாட் முதல் 1000 கிலோவாட் வரையிலான கூரைமேல் சூரிய மின்சக்தி மற்றும் மின்கல சேமிப்பு அமைப்புகளுக்கு முன்னுரிமை காலத்தில் முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு கலகு மின்சாரத்துக்கு 45 ரூபாய் 53 தசமாக வழங்கப்பட்டுள்ளது. 1000 கிலோவாட்டை விட மிக அதிக அளவு கொள்வனவு கொண்ட அமைப்புகளுக்கு ஒரு அலகுக்கு 42 ரூபாய் 49 சதம் வழங்கப்படும். வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரச குடமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த காவல்துறை பேச்சாளர், இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பஸ் லலித் என்பவரும் பாரிய போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்பதால் அவரின் சொத்துக்கள் தொடர்பில் முன்னதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கம், ஆபரணங்கள், பணம், வாகனங்கள், சொகுசு வீடுகள் மற்றும் காணிகள் போன்ற சட்டவிரோத சொத்துக்களை அரசு உடமையாக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டிலும் பல பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசு உடமையாக்குவதற்கான ஆரம்ப கட்டடப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் 2026ஆம் ஆண்டின் கடந்த சில மாதங்களில் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் வாயிலாக மொத்தம் 3878 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரச உடமையாக்க தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு பின்னர் அவை முழுமையாக அரச உடமையாக்கப்படவுள்ளன. இதனிடையே கடந்த 2025 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட நாடளாவிய விசேட நடவடிக்கையின் கீழ் சோதனைகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளாா்.

0: துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் பஸ் லலித் என்றழைக்கப்படும் லலித் கனங்கர இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் கங்வல்ல, வட்டரக்க, மீகொட மற்றும் கலதகர உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனை முன்னிட்டு குறித்த பகுதிகளில் பல்வேறு பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்த அரசாங்கத்துக்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அத்துடன் பஸ் லலித் என்று அழைக்கப்படும் லலித் கன்னங்கர ஜாசகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். 2027 ஆண்டில் நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான திகதிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட பரீட்சைகளுக்கான திகதி அட்டவணையின்படி தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையை 2027 ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. காப்போதர உயர்தர பரீட்சை 2027 ஆகஸ்ட் 3 திகதி முதல் ஆகஸ்ட் 28 திகதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் காப்போதர சாதாரண தர பரீட்சை 2027 டிசம்பர் 7 திகதி முதல் டிசம்பர் 17 திகதி வரை நடத்தப்படவுள்ளது. மேலும் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சையை 2027 அக்டோபர் 24 திகதி நடத்துவதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. தேர்தல் வழக்குகளை நிராகரிக்கக் கோரி வியாழக்கிழமைக்குள் மனுதாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் பேரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஆர் டி சேகர் மற்றும் வாக்காளர் தினேஷ் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தேர்தல் வழக்குகளை நிராகரிக்கக் கோரி மனுதாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டுமென முதல்வர் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாதத்துக்குள் முடிக்க வேண்டியுள்ளது. கடந்த முறையே வழக்கை நிராகரிக்கக் கோரி மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என கூறியிருந்ததாகவும் தெரிவித்தார். அத்துடன் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் தேர்தல் வழக்கை நிராகரிக்கக் கோரி மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டுமெனவும் கோரப்பட்டது. இதையடுத்து 2 வார கால அவகாசம் வழங்க மறுத்த நீதிபதி ஆகஸ்ட் 27 திகதி வரை அவகாசம் வழங்கினார். அதற்குள் நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என முதல்வர் விஜய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பங்கேற்ற உயர்நிலை சந்திப்பின் போது செய்தியாளர்களிடமிருந்து கேள்விகள் கேட்கப்படக்கூடாது என்றே இந்திய தரப்பில் கோரப்பட்டதாக அமெரிக்க தூதுவர் ஜோஜியோ கோர் குறிப்பிட்ட கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதை அடுத்து அதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தற்போது விளக்கம் அளித்துள்ளன. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர்க் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற பொது நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை அனுமதிக்கலாம், ஆனால் முழுமையான செய்தியாளர்கள் சந்திப்பாக அதை நடத்த வேண்டாம் என்றும் கேள்விகளை தவிர்க்க வேண்டுமென்றும் இந்திய தரப்பில் விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. இதை ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஒப்புக்கொண்டார். ஆனால் நிகழ்வு தொடங்கியதும் இரு தலைவர்களின் தொடக்க உரைக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திடீரென செய்தியாளர்களை பார்த்து ஏதேனும் கேள்விகள் உள்ளதா என்று கேட்டார். இதனால் அந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் வரை நீடித்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாக மாறியது என்று தெரிவித்திருந்தார். அமெரிக்க தூதரின் இந்த உரையாடல் தொடர்பாக செய்திக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தலைவர்களின் பயணங்கள் மற்றும் சந்திப்புகளின் போது இதுபோன்ற ஊடக கலந்துரையாடல் முறைகளை ஆலோசிப்பது இயல்பான ஒரு நடைமுறையாகும் என கூறியுள்ளன. தலைவர்கள் பொதுவெளியில் தோன்றும் நிகழ்வுகள், புகைப்படங்கள் எடுக்கும் நேரம், செய்தியாளர்கள் அனுமதி மற்றும் கூட்டு அறிக்கைகள் போன்ற அனைத்து விவரங்களும் இரு நாடுகளின் வெளியுறவு அதிகாரிகளால் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்திய தரப்பு தனது வழக்கம் சார்ந்த விருப்பத்தையே அமெரிக்காவிடம் தெரிவித்ததாக இந்தியா விளக்கம் அளித்துள்ளது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: ஸ்காப்ரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழ் FM உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar glamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: புதிதாக
9: உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
11: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
11: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
0: இணைந்திருக்கிறீர்கள். பொதுவாகவே கோடைக்காலம் வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் நண்பர்களுடன் ஒன்றாக கூடுவது, குடும்பங்களுடன் ஒன்றாக கூடுவது, உறவுகளுடன் ஒன்றாக கூடுவது என்று பல கொன்றூர்கள் நடக்கும். ஆனாலும் இந்த ரீயூனியனை பற்றி நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த ரீயூனியன், மீண்டும் சந்தித்தல், பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திப்பது, பள்ளியில் ஒன்றாக படித்தவர்களை மீண்டும் பார்ப்பது, கல்லூரி நாட்களில் நம்முடன் பயணித்தவர்களை மீண்டும் சந்திப்பது, ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட்ட நண்பர்களுடன் மீண்டும் ஒரு முறை உணர்வு பகிர்ந்து கொள்வது, இவை எல்லாமே சாதாரண சந்திப்புகள் அல்ல. அவை நம்முடைய கடந்த காலத்தை மீண்டும் ஒருமுறை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும் தருணங்கள். நாம் வாழ்க்கையில் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். படிப்பு முடிந்துவிட்டது, வேலை கிடைத்துவிட்டது, திருமணம் நடந்துவிட்டது, குழந்தைகள் வளர்ந்துவிட்டார்கள், பொறுப்புகள் அதிகரித்துவிட்டன. ஒரு காலத்தில் தினமும் பார்த்த முகங்கள் இன்று வருடத்துக்கு ஒருமுறை கூட பார்க்க முடியாத முகங்களாகிவிடுகின்றன. ஆனால் ஒரு ரீயூனியன் வந்துவிட்டால் பல ஆண்டுகளாக மூடியிருந்த ஒரு கதவு திடீரென திறக்கிறதே. அந்த கதவுக்கு பின்னால் இருப்பது வெறும் மனிதர்கள் அல்ல, நமது நினைவுகள். நண்பர்களே, ஒரு பழைய நண்பரை பார்த்தவுடன் நாம் முதலில் கேட்பது, எப்படி இருக்கின்றாய், எப்படி இருக்கிறாய் அடி என்றே. ஆனால் சில நிமிடங்களில் அந்த உரையாடல் எங்கேயோ போய்விடுகிறது தெரியுமா? அட, உனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கின்றதா? நம்ம ஸ்கூலில் நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? நாம் எல்லோரும் சென்ற அந்த ஸ்கூல் ட்ரிப், அந்த டீச்சர், நம் கிளாஸில் நாங்கள் செய்த குறும்பு, லஞ்ச் டைமில் நாம் யாருடன் லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிட்டது, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் அழைத்து கொண்டு வருகின்றது அந்த நினைவுகள். ஒரு சிரிப்பு இன்னொரு சிரிப்பை உருவாக்கும், ஒரு நினைவு இன்னொரு நினைவின் கதவை திறக்கும். அப்போதுதான் நமக்கு புரியும், நாம் வயதாகிவிட்டாலும் நம்முடைய நினைவுகளுக்குள் இருக்கும் அந்த இளம் மனிதன் இன்றும் எங்களுடையே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு ரீயூனியனின் அழகு என்ன தெரியுமா? அங்கே பதவி முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல, யார் பெரியவர் சிறியவர் என்பதும் முக்கியமல்ல. ஒரு காலத்தில் அனைவரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்தவர்கள், ஒரே பிளே கிரவுண்டில் ஓடியவர்கள், ஒரே கிளாஸ் ரூமில் சிரித்தவர்கள், ஒரே ஆசிரியரிடம் திட்டு வாங்கியவர்கள். அதனால்தான் ரீயூனியனில் நாம் மீண்டும் நம்முடைய உண்மையான நட்பை சந்திக்கின்றோம். இன்றைய வாழ்க்கையில் நாம் பல முகங்களை அணிந்து வாழ்கின்றோம். வேலையில் ஒரு முகம், சமூகத்தில் ஒரு முகம், வியாபாரத்தில் ஒரு முகம், குடும்பத்தில் ஒரு முகம். ஆனால் பழைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அந்த எல்லா முகமோடிகளும் கலன்று விடுகின்றன. மீண்டும் நாம் அந்த பழைய நாமாகவே மாறிவிடுகின்றோம். ஒரு பழைய நண்பரின் சிரிப்பு நமக்கு ஏன் இவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் அந்த சிரிப்பை நாம் பல ஆண்டுகளுக்கு முன்னே நம் நினைவுகளில் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். ஒரு குரல், ஒரு சிரிப்பு, ஒரு நடக்கும் விதம், ஒரு பேசும் விதம், இவை எல்லாம் நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் 10 வருடங்கள் என்ன, 20 வருடங்கள் என்ன, 30 வருடங்கள் என்ன, அதன் பிறகு ஒருவரை பார்த்தாலும் அடடா நீ இன்னும் அதே மாதிரித்தான் இருக்கின்றாய் என்று சொல்லிவிடுகின்றோம். உண்மையில் அவர்கள் மாறியிருக்கலாம், நாம் மாறியிருக்கலாம், ஆனால் நினைவுகளில் அவர்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றார்கள். ரீயூனியன் என்பது வெறும் சந்திப்பல்ல, அது ஒரு மெமரி மெஷின், நம்மை கடந்த காலத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு பயணம். ஒரு நிமிடம் நாம் மீண்டும் பள்ளி மாணவர்களாகி விடுகின்றோம், மீண்டும் கல்லூரி மாணவர்களாகி விடுகின்றோம், மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விடுகின்றோம், மீண்டும் நண்பர்களுடன் சிரிக்கின்றோம், மீண்டும் கவலையில்லாமல் பேசுகின்றோம், மீண்டும் சிறிய சிறிய விடயங்களுக்காக மகிழ்கின்றோம். அந்த நேரத்தில் நமக்கு மிக பெரிய உண்மை புரிகின்றது. வாழ்க்கையில் நாம் சேகரித்த பணத்தை விட, பதவியை விட, சொத்துக்களை விட நம்முடன் வாழ்ந்த மனிதர்களும் அவர்கள் கொடுத்த நினைவுகளும் தான் அந்த உண்மையான செல்வம். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் நாங்கள் ஓடி ஓடி திரிந்த பொழுது எங்கள் மனதங்களில் உதித்த அந்த பாடல்களையும் நாம் எப்பொழுதுமே மறந்துவிட முடியாது.

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலகப் பூந்தோட்டமா.

0: Listen to us around the universe. www.cmr.fm.
1: பெண்மானில சுமதியில வெட்டிங் வருதுல்லே
2: ஓமண்ணா அண்ணியும் வாரண்டவர்
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல
2: வேற எங்க அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி எல்லாம் இருக்கு
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன் அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில் டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052
4: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட் 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம் உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033
5: Dr. Sabavathi Ravindran Braces, Implant and Wisdom Tooth Extraction Pet Chikichigal Anithirkum 3 Idangalil Survey Mississauga, Highway 10 and Dundas 905-270-7844 Scarborough, Morningside and Shepherd 416-283-9000 Brampton, Orb Dental Airport and Queen Street East 905-790-8002 3 Idangalil Dr. Sabavathi Ravindran
6: SC4K Coding and Robotics 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன மாக்கம் ஸ்காப்ரோ விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன 416-561-0374
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
8: காலை 7:24 புத்தமது காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள் இந்த வேளையில் எங்களுடைய கல்லூரி வாழ்க்கை பாடசாலை வாழ்க்கை என்று அதனை வீட்டி பார்க்கின்ற ரீயூனியனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம் இன்று நம் வாழ்க்கை மிகவும் வேகமாக ஓடுகின்றது சோசியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் குழுக்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஆனால் உண்மையில் நம்முடன் அமர்ந்து எப்படி இருக்கின்றாய் என்ற மனதாறு கேட்கும் நண்பர்கள் எத்தனை பேர் ஒரு லைக் நமக்கு சந்தோஷத்தை தரலாம் ஒரு கொமெண்ட் நம்மை சிரிக்க வைக்கலாம் ஆனால் ஒரு பழைய நண்பரின் கைப்பிடிப்பு ஒரு உண்மையான கணைப்பு ஒரு நேர்மையான சிரிப்பு அதற்கு ஈடுகில்லை ஈடு இணையில்லை அதுதான் இந்த ரீயூனியன் தருகின்ற மகிழ்ச்சி சில நேரங்களில் ரீயூனியனில் சந்திக்கும் நண்பர்களில் சிலர் இனி நம்முடன் இருக்க மாட்டார்கள் அவர்களின் பெயர்கள் மட்டும் இருக்கலாம் அவர்களின் புகைப்படம் இருக்கலாம் அவர்களின் குரல் நம் நினைவில் இருக்கலாம் அவருடன் நடந்த சிறிய சம்பவம் நம் மனதில் இருக்கலாம் இப்போது ரீயூனியன் இன்னொரு அர்த்தத்தை பெறுகின்றது அது நம்முடன் இருக்கும் மனிதர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் இன்று நம்முடன் சிரிக்கும் நண்பரை நாளை சந்திக்க முடியாமல் போகலாம் இன்று நம்முடன் இருக்கும் உறவினர் நாளை வேறு ஒரு நகரில் இருக்கலாம் அதனால் சந்திக்க முடிந்தால் சந்தியுங்கள் பேச முடிந்தால் பேசுங்கள் மன்னிக்க முடிந்தால் மன்னியுங்கள் அன்பு சொல்ல முடிந்தால் இன்றே சொல்லுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு எல்லா சந்திப்புகளுக்கும் இரண்டாவது வாய்ப்பு கொடுப்பது இல்லை

0: மற்றொரு நேரம் காலை 7:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: வன்னிப்பெரு நிலப்பரப்பின் இறுதிமன்னன் மாவீரன் பண்டாரவனியன் முல்லைத்தீவு உல்லாந்தோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கில படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223 ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. பயங்கரவாதத்திலிருந்து இலங்கை அரசை பாதுகாக்கும் வரைவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியுள்ளார். அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலந்தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5 டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. கெனடிய கடலோர காவல்படைக்காக 6 புதிய பனி உடைக்கும் கப்பல்களை கட்டுவதற்கு மத்திய அரசு 11.3 பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிந்ததைத் தொடர்ந்து ஒன்றாரியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். அவசர காலங்களில் வாகனங்களில் இருந்து வெளியேறுவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உட்புற கதவு கைப்பிடிகள் அமைப்பு காரணமாக சீனாவில் சுமார் 3 மில்லியன் டெஸ்லா சிற்றுந்துகளை திரும்பப் பெறுவதாக அந்த நாட்டின் தேசிய சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்குள் நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
0: தொடரம் காலை 7:34 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த புத்தமது காலையில் இந்த நேரம் நாம் ரீயூனியனை பற்றி பேசிக் கொண்டே இருக்கின்றோம். நாம் வந்த பாதையை ஒரு தரம் நினைத்து பாருங்கள். நம்முடன் நடந்த மனிதர்களை நினைத்து பாருங்கள். நம்மை சிரிக்க வைத்தவர்களை நினைத்து பாருங்கள். நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்களையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையின் கதையை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த கதையின் சில பக்கங்களை மீண்டும் திறந்து பார்ப்பதுதான் இந்த ரீயூனியன். அது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வது அல்ல, கடந்த காலம் நமக்கு கொடுத்த அழகான நினைவுகளை நிகழ்காலத்தில் மீண்டும் உணர்வது. நண்பர்களே, நண்பர்களை மறந்து விடாதீர்கள். பழைய உறவுகளை தொலைத்து விடாதீர்கள். சந்திக்க முடிந்தவர்களை சந்தியுங்கள். பேச முடிந்தவர்களிடம் பேசுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு நாள் நாம் அனைவரும் வயதாகி அந்த நாட்கள் எவ்வளவு அழகாக இருந்தது என்று நினைக்கும் போது நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய செல்வம் நாம் சேர்த்து உருவாக்கிய நினைவுகள்தான். அந்த நினைவுகளை உருவாக்கிக் கொண்டே இருங்கள். வி யூனியனை கொண்டாடுங்கள். நண்பர்களை மீண்டும் சந்தியுங்கள். சிரிப்பை மீண்டும் பகிருங்கள். பழைய கதைகளை மீண்டும் சொல்லுங்கள். புதிய புகைப்படங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நாம் உருவாக்கும் இந்த தருணங்கள்தான் நாளையும் நினைவுகளாக மாறப்போகின்றன. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நண்பர்களையும், அந்த அழகான நாட்களையும், அந்த இனிய நினைவுகளையும் மனதில் வைத்து மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் என்று சொல்லுங்கள். மீண்டும் ஒருமுறை சந்தித்து சிரிப்போம் என்று சொல்லுங்கள். இந்த வேளையில் இந்த ரீயூனியன் நினைவுகளை மீட்டெடுக்கும் முகமாக நாம் யாழ்ப்பாணத்திலோ இலங்கையிலோ படித்த பாடசாலைகளை ஒரு தரம் நினைத்து பார்த்துவிடலாம்.

0: Friendzone. Hey!
1: புத்தம்பது நாளுக்கு புத்தம்பது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் மலரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சியே உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டிக்கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்பது காலை உங்களுடன் கற்றலைகளில்.

0: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ யூனிட் இலக்கம் 2, ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், 416-759-2600.
1: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
4: நேர்களும் 50% வீதம் வரை குறைக்கலாம். வீதம் வரை குறைக்கலாம். ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கும் ஃபாஸ்ட் அப்ரூவல். TD, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த பட்டியில் உங்களுக்கான மோர்கேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களும் மோர்கேஜ் பெற்று தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோர்கேஜ். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம், 416-268-0155. காலையில் மோகேஜ் அட்வைசர் பதி செல்வம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
5: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அப் டு $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran, 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da, tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
7: Chillam illa da, Silvam.
6: Cherry, cherry.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
4: தொண்டரிடம் காலை 7:46 முதலாவது காலையுடன் காலை பொழுது நேர்களிடம் இணைந்திருக்கிறீர்கள். இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி தற்பொழுது கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 நாள் ஆட்டம் தற்பொழுது மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களை 9 விக்கெட் இழந்த நிலையில் பெற்ற நிலையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. தற்பொழுது இலங்கை அணி துடுப்படுத்தாடிக்கொண்டு இருக்கிறது. 265 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில். இலங்கை அணி இந்திய அணியின் முதலாவது இன்னிங்ஸை விட 238 ஓட்டங்கள் பின்னடைவில் இருப்பதாக பின்னுக்கு நிற்கின்றார்கள். இந்த ஏற்கனவே நடந்த முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: Let me sing a kutty story, pay attention, listen to me. Let me sing a kutty story, pay attention, listen to me.
2: ஒரு பூச்செடியில் தேன் குடிக்க வந்த தேனீயிடம், அங்கு ஏற்கனவே உட்கார்ந்து கொண்டு இலைகளை கத்தரித்து விழுங்கிக் கொண்டிருந்த வெட்டுக்கிளி ஒன்று, இந்த செடியால் நாம் இருவருமே பயன்பெறுகின்றோம், இது இல்லை என்றால் நாம் இருவருமே செத்துப்போய் விடுவோம் என்றது. அதற்கு அந்த தேனி, நீ இந்த செடியை சுரண்டுகிறாய், நானோ இந்த செடியை மகரந்த சேர்க்கையால் செழிக்கச் செய்கின்றேன், இது பூத்து காய்த்து வளம் கொளிக்க என் கிறகுகளால் விசிறி வீசுகின்றேன், என் நாக்குகளால் வேறொரு பூவின் மகரந்தத்தை எடுத்து வந்து மற்றொரு பூவில் தூவுகின்றேன் என்று பதிலளித்ததே. இந்த கதையில் வரும் வெட்டுக்கிளியும் தேனியும் மனிதர்களின் இருவேறு வாழ்க்கை முறைகளை பிரதிபலிக்கின்றன. மனிதன் வாழ்க்கை என்பது வெறும் நுகர்வுக்கானது மட்டுமல்ல, பங்களிப்புக்குமானது. நாம் வெளியுலகிலிருந்து எதை பெறுகின்றோம் என்பதை விட அதற்கு நாம் எதை திரும்ப கொடுக்கின்றோம் என்பதே நமது வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்கின்றதே.
1: That was

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. புதுமது காலிகளுடன் காலைப்பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் உங்கள் வீடு மற்றும் வாகனத்துக்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகமான ஓல்ஸ்டேட் காப்பீட்டு ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை 6477992393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் போது சராசரியாக நீங்கள் $2,158 சேமிக்க முடியும். மறந்து விடாதீர்கள். எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஓல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும். நேர்கள் புதமது காலையில் ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: Tours around the universe. www.cmr.fm.
3: CMR Tamil FM. இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
4: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
1: அமெரிக்காவுக்கு எதிராக கனடா விதிக்கவுள்ள 10 வரி விதிப்பு குறித்த விவரங்களை மத்திய அரசு இன்று வெளியிடவுள்ளது. நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் செம்பெயின், தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பாட்டி ஹைடு மற்றும் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் இவான் சலமோன் ஆகியோர் இந்த வரி விதிப்புகளால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 10 வரி விதிப்புகள் செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் என்று பிரதமர் மாக்கானி சனிக்கிழமையன்று தெரிவித்தார். மற்ற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் கனடாவின் திறனையும் அதன் கலாச்சாரம் மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் உரிமையும் கட்டுப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை அமெரிக்கா கடைசி நேரத்தில் முன்வைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி அந்நாட்டுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மாக்கானி வெள்ளிக்கிழமை இரவு நிறுத்தி வைத்தார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சாதனை அளவாக 11,000 மின்னல் தாக்குதல்கள் காரணமாக வார இறுதியில் 180 தாண்டியிருந்த காட்டுத்தீகளின் எண்ணிக்கை திங்கட்கிழமை பிற்பகுதியில் 180 சற்று குறைந்துள்ளதாக காட்டுத்தீ சேவை தெரிவித்தது. வெள்ளிக்கிழமையன்று மாகாணம் சுமார் 125 காட்டுத்தீக்கள் பதிவாகியிருந்ததாக முன்னர் அறிவித்திருந்தது. பிந்திய அறிவிப்பில் போல் ரேஞ்ச் காட்டுத்தீயால் அப்பகுதியில் இருந்த அச்சுறுத்தல் முடிந்துவிட்டதாக கருதப்பட்டதால் பீச்லேண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான மீதமுள்ள அனைத்து வெளியேற்ற எச்சரிக்கைகளும் நீக்கப்பட்டுள்ளதாக காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் திங்கட்கிழமை வெளியேற்ற உத்தரவு தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அருகிலுள்ள மெட்ரோ வேலி பகுதி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அல்பர்டாவின் முன்னாள் அரசியல் தலைவர்கள் இருவர் தமது மாகாணம் கனடாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதற்காக ஒன்றிணைந்து கொண்டனர். நாட்டை ஒற்றுமையாக வைத்திருக்க முன்னாள் முதல்வர்களான ஜேசன் கெனி மற்றும் ரேச்சல் நாட்லி ஆகியோர் அதன் பிரச்சாரத்துக்கு இணைத்தலைமை தாங்குவதாக கனடிய வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. கெனி ஐக்கிய பழமைவாத கட்சியின் கீழ் முதல்வராக பதவி வகித்து 2019 நாட்லியின் தேசிய ஜனநாயக கட்சி அரசாங்கத்தை தோற்கடித்தார். வள்ளமான அல்பர்டாவில் கனடாவும் அடங்கும் என்பதை நிரூபிக்கும் பிரச்சாரத்தை இந்த இருவரும் முன்னின்று நடத்துவார்கள் என்று அந்த சபை கூறுகின்றது. பிரித்தானியாவில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக நீரை சேமிக்கும் வகையில் பல ஆலோசனைகளை அரசு வழங்கியுள்ளது. ஐரோப்பாவில் ஏற்பட்ட கடும் வெப்புகளை காரணமாக பிரித்தானியாவில் நீர்நிலைகள் வறண்டு பெரும்பாலான பகுதிகள் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ளன. இதனால் அங்கு நீரை சேமிக்க பொதுமக்களுக்கு புதிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் அரிசி கழுவுவதை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிய சமூகத்தினர் பிரித்தானியாவில் அதிகளவில் வசித்து வரும் நிலையில் அவர்கள் சமைப்பதற்கு முன் அரிசியை 5 அல்லது 7 முறை கழுவும் பழக்கத்தை கொண்டுள்ளதால் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர் பிங் கூம்பர்ஸ் தெரிவித்துள்ளார். நாரா சூறாவளியால் ஏற்பட்ட பலத்த மழையினால் தென் சீனாவில் இன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் கடைகள் நீரில் மூழ்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். பெரிய நீர்வீழ்ச்சிகள் மற்றும் சுண்ணாம்பு பாறைகள் மலைகளுக்கு பெயர் பெற்ற சூனாவின் குவாங்ஸி பிராந்தியத்தில் உள்ள சொங்சோகோவா நகரில் நீர்மட்டம் உச்சகளவை தாண்டியதைத் தொடர்ந்து அதிகாரிகள் 15,000 மேற்பட்ட மக்களை வெளியேற்றினர். வியட்நாம் மற்றும் தென்சீனாவின் சில பகுதிகளில் புதன்கிழமை வரையிலும் பலத்த மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக குவாங்சி, குவாங்டாங், ஹயான் மற்றும் புஜியான் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை வியாழன் இரவு முதல் வெள்ளி அதிகாலை வரையிலான காலகட்டத்தில் தென்கிழக்கு சீன மாகாணத்தில் கடற்கரை பகுதியில் சவுடெல் சூறாவளி தாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சூடானின் கிழக்கு பகுதியான ஜொங்லி மாநிலத்தில் திங்களன்று நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் 3 அமைதிப்படை வீரர்கள், 2 தெற்கு சூடான் காவலர்கள் மற்றும் 2 பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த மற்றும் காயமடைந்த அமைதிப்படை வீரர்கள் எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதிப்படை வீரர்கள் தாக்கப்பட்ட ஜொங்லி மாநிலமானது அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி படைகளுக்கு இடையே அதிகார போட்டி நிலவும் பகுதியாகும். தெற்கு சூடானில் அரசாங்கம் படைகள் மீதான தாக்குதல்கள் காரணமாக நிகழ்ந்தாலும் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை வீரர்கள் மீதான தாக்குதல்கள் அரிதானவை. ஆனால் மனிதாபிமான பணிகள் மீதான தாக்குதல்கள் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளன என்று ஐக்கிய நாடுகள் சபை தகவல் வெளியிட்டுள்ளது. ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலத்தில் மனிதாபிமான பணிகள் மற்றும் சொத்துக்கள் மீதான 480 மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் பதிவான எண்ணிக்கையை விட 20 அதிகமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் மிக கடுமையான கண்டித்துள்ளதோடு இதற்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் ஸ்டீபன் டுரிக்கை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் ஆரம்ப வீரரான ஜாஷ்வால் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளரான அசித பெர்னாண்டோவுக்கும் தலா 25,000 ரூபாய் சதவீத போட்டி ஊதியம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளின் போது இருவருக்கும் இடையிலும் களத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் இந்த மோதல் காரணமாக இரு வீரர்களுக்கும் ஒரு குறைமதிப்பு புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டியின் போது சக வீரர், ஆதரவு குழுவினர், நடுவர், போட்டி நடுவர் அல்லது பார்வையாளர் உள்ளிட்ட வேறு எவருடனும் முறையற்ற வகையில் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்துவது தொடர்பாக வீரர்கள் மற்றும் வீரர்களுக்கான ஆதரவு குழுவினருக்கான நடத்தை விதிகளின் பிரிவு 212 இவ்விரு வீரர்களும் மீறியுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது.
3: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
4: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 J.CA. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள்
8: உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தொண்டரிடம் காலை 8:09 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக அறிமுகமாகி லட்சக்கணக்கான மக்களின் மனங்களில் இடம் பிடித்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல உலகில் வாழுகின்ற தமிழர்களின் மனங்களில் இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய நாளாகும். 1952 ஆகஸ்ட் மாதம் 25 பிறந்தார். வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, பூந்தோட்ட காவல்காரன், செந்தூரப்பூவே, புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், தாயகம், வானத்தை போன்ற திரைப்படங்கள் அவரது திரை வாழ்க்கையில் முக்கியமான தடங்களை பதித்தன. விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு காலத்தின் குரல். விஜயகாந்த் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் நம்பிக்கையோடு ஒரு புதிய பாதையை தேடியவர். இலங்கை தமிழர்களுக்காக உண்மையாக குரல் கொடுத்த ஒரு உத்தம தலைவனவர். விஜயகாந்த் ஒரு கேப்டன் மட்டுமல்ல, மக்களின் மனங்களில் என்றும் வாழும் ஒரு மனிதர்.

0: ஸ்கார்பரோவில் இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 அமைந்திருக்கும் ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஆகஸ்ட் மாதம் 29-30 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் நடைபெறும் CMR தமிழ் FM உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1600 மிட்லண்ட் அவென்யூ யூனிட் 2 ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: இணைந்திருக்கிறீர்கள் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக. எங்களுடன் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ்.
5: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
4: கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றம் தற்பொழுது மேலும் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் வாகனங்கள், வாகன உதிரிப்பாக்கங்கள் மற்றும் எஃகு உள்ளிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை மேலும் அதிகரிக்கப் போவதாக அதிகரித்திருக்கின்றார். இந்த நிலையில் பிரதமர் மாக்கானி தலைமையிலான கனடாவும் அதற்கு பதிலடி நடவடிக்கைகளை அறிவிக்க தயாராகி இருக்கின்றது. இன்றைய தினம் அந்த அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கனடாவின் பதிலடி நடவடிக்கைகள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன? அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கனடா எவ்வாறு அணுக வேண்டும்? இது பற்றிய விவரங்களை நாங்கள் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் கனடா தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக டொலருக்கு டொலர் என்ற அடிப்படை பதிலடி வரிகளை விதிக்க தயாராகி வருகின்ற நிலையில் இப்படியான பதிலடி வரிகளை கனடாவின் சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவு, வேலைவாய்ப்பு மற்றும் வணிகர்களுக்கு எந்த அளவில் அதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
5: நிச்சயமாக இந்த விவகாரத்தை எவ்வாறு பார்க்க வேண்டுமானால் எவ்வாறு கனேடிய தேசிய ஊடகங்கள் அணுகுகின்றன என்பதை வைத்து நாங்கள் பார்த்தால் மக்களுடைய, அதாவது ஏற்பட போகின்ற பொருளாதார சிக்கல்களுக்கான ஒரு ஆறுதலை பெறலாம். என்னவென்று சொன்னால், குளோபல் மெயில் பத்திரிகை தனது அதாவது தலையங்கத்தில் கூறியிருக்கின்றது, ஒரு சுதந்திர கனடாவிற்கான அர்ப்பணிப்பு மிகப்பெரியது, அதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலான ஒரு வரைவை விரைந்திருக்கின்றார்கள். அதே போன்று டொரண்டோ ஸ்டார் பத்திரிகை தனது பதிப்பில் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு ஆக்கத்தில் கர்ஜித்த கடமான், அதாவது வந்து த மூஸ் ரோஸ் எனப்படுகின்ற ஒரு, அதாவது கனடாவிற்கான அடையாளமாக இருக்கின்ற மூஸ் கர்ஜித்தது, அதாவது காணி, அதாவது வந்து ஒரு ஆணித்தரமாக இந்த விடயத்தில் செயற்படுகின்றார்கள் என்ற விவகாரத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இந்த போர் என்பது தற்பொழுது நாங்கள் ஏற்கனவே அதாவது வந்து அனுமானித்தபடி இது ஒரு பொருளாதார போராக மாறிவிட்டது என்பதை விட இது இப்பொழுது இறையாண்மைக்கான போராக மாறிவிட்டது. கனடாவின் சுதந்திரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்காக நேற்றைய தினம் இந்த போரின் உச்சம் என்பது மிகவும் ஒரு, அதாவது வந்து ராஜதந்திரத்தின் அடிமட்டத்திற்கு சென்றிருந்தது. டக்ஃபோர்ட் அவர்களை குறிவைத்து டொனால்ட் ட்ரம்பும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை குறிவைத்து டக்ஃபோர்ட் அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் அழகியல் ரீதியில் அல்லாதவை மாத்திரமல்ல, டக்ஃபோர்ட் அவர்கள் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி மீது தெரிவித்திருப்பது முதல் ஒரு கனேடிய அரசியல்வாதி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகற்ற வார்த்தை இருக்கின்றது அல்லது நாகரிகமற்ற வார்த்தை இருக்கின்றது, கிஸ்மை என்கின்ற ஒரு தொடர், அந்த தொடர் வார்த்தையை கூட அவர் பாவித்திருந்தார். தனது சிறுவிரலுக்கு இருக்கின்ற அறிவு கூட டொனால்ட் ட்ரம்பின் மூளைக்கு இல்லை என்கின்ற அளவிலான இந்த போராக சென்று இன்று இப்பொழுது காலை தான் லேக் ஒன்றாரியோ என்பதை லேக் அமெரிக்கா என்று மாற்றப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இவ்வாறாக இந்த நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய கேள்வியின் அடிநாதம் அங்கே தங்கி நிற்கின்றது. பல தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட போகின்றன, பலரும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது தற்காலிகமாக இருக்குமா நிரந்தரமாக இருக்குமா என்று சொன்னால், கனடாவை பொறுத்தவரையில் கனடா தான் விரும்பிய பாதையில் பயணிப்பதற்கான திட்டத்தை தீட்டிவிட்டது. ஏற்கனவே அவர்கள் அறிவித்த மாதிரி அவர்கள் செல்கின்ற பாதை என்பது அமெரிக்கா விரும்புகின்ற பாதையில், அமெரிக்கா உண்மையிலேயே என்ன செய்ய விரும்புகின்றது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவின் தொழில் வளங்களை நாசகாரப்படுத்துதல் தான் அதன் முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. அதாவது கனடாவில் அதாவது வந்து பொருளாதார ரீதியில் பலவீனப்படுத்தி கனடாவை தங்களது 51வது மாகாணமாக்குவது என்கின்ற ஒரு இலக்கியல் அவர்களது மனத்தில் பதிந்ததாக, அல்லது அவர்களுடைய அந்த ட்ரம்ப் 2025 அல்லது இந்த POA 2025 என்கின்ற அவர்களுடைய அந்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் ஒரு அடிநாதமாக கூட இருந்தது. அவர்கள் அதனை செய்வதற்கான முயற்சியாக அதாவது வந்து எந்தவித பின்விளைவையும் எதிர்பார்க்காத வகையில் செயற்படுகின்ற இந்த நிகழ்வானது எவ்வளவோ காலகட்டங்களில் அமெரிக்காவிற்கு தோளோடு தோள் கொடுத்த கனடாவை தள்ளி நிற்க வைத்திருக்கின்றது. இதன் மூலம் இவ்வாறு கூறுங்கள், அதாவது வந்து ஒரு பொருள் இங்கிருந்து செல்கின்ற பொழுது அது வாகன உதிரிபாகமாக இருக்கட்டும், அல்லது அல்மினமாக இருக்கட்டும், அல்லது இரும்பாக இருக்கட்டும், அல்லது மரப்பொருளாக இருக்கட்டும், அதற்கு 50 ரூபாய்க்கு செல்கின்ற பொருள் இனி 75 ரூபாய்க்கு செல்ல போகின்றது. அவ்வாறு செல்கின்ற பொழுது அந்த பொருளின் உற்பத்தி என்பது திருப்பி கனடாவுக்கு வருகின்ற பொழுது அதன் விலை என்பதை அவர்கள் ஒரு காராக எடுத்துக்கொண்டால், ஒரு வாகனமாக எடுத்துக்கொண்டால் அதன் விலை என்பது உண்மையிலேயே 50,000 டாலர்களாக இருக்குமாக இருந்தால், அதற்கு 50% வரி விதிக்கப்படுமாக இருந்தால் அதன் விலை என்பது 75,000 மாறிவிடும். எனவே இது யாரை பாதிக்க போகின்றது என்றால், இங்கே இந்த மூல உற்பத்தி செய்பவர்களையும் அங்கே இந்த பிரதான உற்பத்தி செய்பவர்களையும், குறிப்பாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்துடன் இணைந்த பகுதிகளாக இருக்கின்ற ஒஹாயோ, பென்சிலவேனியா, நியூயோர்க் போன்ற மாநிலங்களுக்கு பெரிய நிலைமை வரும், அதே அந்த பெரிய சிக்கல் வரும். ஆனால் கனடாவிற்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளவு கனடா அதற்குரிய உள்ளூர் திட்டங்களையும் வரைய வேண்டியதையும், வேறு நாடுகளுடனான உறவாடல்களை மேற்கொள்ள வேண்டியதையும் ஒரு தெளிவாக கொண்டால் கூட பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்லும் பேச்சுக்கள் தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்குரிய அந்த ஒருமை புள்ளி என்பது உடனடியாக எட்டப்பட முடியாதபடி இரண்டு தரப்பும் கருத்துக்களை தெரிவிக்கின்றன. இன்று கனடா நீங்கள் குறிப்பிட்டது போல தாங்களில் எவ்வாறாக அந்த $1 அந்த வரியை விதிக்கப் போகின்றோம் என்பதை இன்று காலை அவர்கள் அறிவிக்கப் போகின்றார்கள். இதே நேரம் நீங்கள் பார்த்தீர்களானால், இப்பொழுது நாங்கள் அந்த பேச்சு பொருளாக எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டக்ஃபோர்ட் அவர்களின் கருத்தியல்களை விடவும் அமெரிக்காவின் பல அரசியல்வாதிகளும் தரமற்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக ஜேடி வான்ஸ் கூட, உப ஜனாதிபதி கூட நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அமெரிக்காவை, மன்னிக்கவும், கனடாவை 51வது மாகாணம் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான அநாகரிகமான செயற்பாடுகள் என்பன தூர இடவெளியை அதிகரிக்கப் போகின்றன. அதாவது ராஜதந்திர பேச்சுக்கள் செல்கின்ற அந்த தூரத்தை குறைப்பதுதான் தற்போது அந்த சோன் ஆஃப் பாசிபிள் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு வரக்கூடிய ஒரு இடத்திற்கு இரண்டு தரப்பும் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தனிகைப்படுத்துதல் அல்லது தன்மையாக இருத்தல் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. அதனை அமெரிக்கா செய்ய வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் அவ்வாறான செயற்பாடுகள் அது ஈடுபட தேவையில்லை என்றால் கனடா எடுத்த முடிவு காத்திரமானது. கனடாவை பல நாடுகளும் வரவேற்கின்றன. கனடாவின் மொழி உரிமையில், அதாவது வந்து பிரெஞ்சு, அதாவது இரண்டாவது மொழியாக இருக்கின்ற இந்த பிரெஞ்சு மொழி சம்பந்தமாக அமெரிக்கா தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நேற்று பகிரங்கமாக மாக்கானி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் உண்மையிலேயே கனடா 29 29 பிரெஞ்சு மொழி பேசுகின்ற அல்லது முதலாய மொழியாக பிரெஞ்சு மொழியை கொண்ட 29 நாடுகளின் தார்மீக ஆதரவு என்பது உடனடியாகவே கனடாவை சென்றடைந்திருக்கும். அதைவிட பல நாடுகளும், ஜெர்மன் போன்ற பல நாடுகளும் கனடாவை பின்பற்றுகின்ற நிலைக்கு வருகின்றன. எனவே தலைமை மாறுகின்றது, பொருளாதார ரீதியில் எங்களை பொறுத்தவரையில் சிக்கல் இடம்பெறப் போகின்றது. அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டி காப்பது என்பதை மத்திய அரசும் மாகாண அரசும் மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு காலமாக இனி வரும் 2 அல்லது 3 வாரங்கள் இருக்கப் போகின்றன. ஏனென்று சொன்னால் இந்த சடுதியான மாற்றம் என்பது 2 தரப்பாலும் ஏற்பட்டு ஏற்றுக்கொள்ளும். இது உண்மையிலேயே கனேடியர்களுக்கு மாத்திரம் பாதிப்பா என்றால் இல்லை, அமெரிக்கர்களுக்கு கூட பாதிப்பான விடயம். அதை அவர்கள் உணர்கின்ற பொழுதுதான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த நவம்பர் 6 இந்த அதாவது மிட்டேர்ம் எனப்படுகின்ற கீழ்ச்சபைக்கான ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் 435 உறுப்பினர்களுக்கும் மற்றும் மேல்சபை என செனட் என அழைக்கப்படுகின்ற மேல்சபைக்கான 35 உறுப்பினர்களுக்குமான 100 உறுப்பினர்களின் 35 உறுப்பினர்களுக்குமான தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதில் இவர் நிச்சயமாக இவரது கட்சி பலமான தோல்வியை சந்திக்கும் என்பதை தற்பொழுது எழுந்தமானமாகவே தெரிய வருகின்றது. அதிலும் இவரது ஆதரவை பெற்ற இவரது உள்ளக கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் வெற்றி பெறாமல் இவரை எதிர்த்து நிற்கின்றவர்கள் தான் தற்பொழுது உள்ளக கட்சி தேர்தலில் வெற்றி பெறுகின்றார்கள். அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவரையான காலத்தை எவ்வாறு நாங்கள் கடக்கப் போகின்றோம் என்பதுதான் இப்பொழுது எங்கள் முன்னுள்ள முதலாய கேள்வி. எனவே அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக இது தொடர்பான நடவடிக்கைகளில் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய தேவையை இது அதிகரித்திருக்கின்றது. அதே நேரம் உயிர்த்தல் அல்லது அவர்களுடைய வாழ்வியலுக்கான பெரும்பொருளான எனர்ஜி சக்தியை வழங்குகின்ற நாடாக கனடா தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கு இடம்பெறப்படுகின்ற போர் என்பது எவ்வாறான முரண்களை கொண்டு வரும் என்பதை யாருக்குமே தெரியாத ஒன்றாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் ஒரு அழகியலற்ற ஒரு எதிர்பார்ப்பை கனடா மீது அமெரிக்கா வைத்திருப்பது தங்களுடைய 51வது மாநிலமாக வர வேண்டும் என்றல்ல. அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுவதன் அர்த்தம் என்னவென்றால் கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட வேண்டும், கனடா பொருளாதாரத்தில் பலவீனமாக்கப்பட்ட தங்களை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் உள்ளாய அர்த்தம். அதற்குத்தான் மேலே மார்க்கானி தெரிவு செய்யப்பட்ட பொழுது சொல்லியிருந்தார், பல இடங்கள் விற்பனைக்கு உரியவை அல்ல, நான் கனடா என்கின்ற தேசத்தின் உரிமையாளர்களுடன் தேர்தலின் பொழுது கதைத்திருந்தேன், அவர்கள் அந்த தேசத்தை விற்பதற்கு தயாராக இல்லை என்று. அதைத்தான் மீண்டும் நாங்கள் கூறலாம் என்னவென்று சொன்னால் இது கனடாவை ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியில் ஈடாட்டம் காண வைக்கின்ற அல்லது எங்களை ஒரு 3ம் தர நாடாக்குகின்ற செயற்திட்டத்தில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. ஒருமை இப்பொழுது தேவை, ஒற்றுமை என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கான ஒரு தலையாய தேவை.
4: நீங்கள் குறிப்பிட்டது போது இந்த அமெரிக்க வரிவிதிப்பால் அதிகம் பாதிக்கப்படப் போவது கனடிய ஓட்டோ இண்டஸ்ட்ரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்குரிய பாதிக்கப்பட்டவர்களுடைய நிவாரணங்கள் திட்டங்கள் பற்றியும் அறிவிக்கப்படும் என்று கனடிய அரசு அறிவித்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது பிரதமர் மாக்கானி ஒரு நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார், இந்த அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் இந்த உறவுகளை மேற்கொள்வது ஒரு வர்த்தக ரீதியில் ஒரு சீரானதாக இல்லை, அவர்களுடன் நம்பகமாக உறவுகளை மேற்கொள்ள முடியாது, மற்றைய நாடுகளுடன் கனடா சிறந்த முறையிலும் ஒரு நம்பிக்கையான முறையில் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்கிறது என்று அவர் அறிக்கையில் வெளியிட்டு இருந்தார். இப்பொழுது பிரதமர் மாக்கானி அமெரிக்கா சரியான அணுகுமுறையுடன் வந்தால் மட்டுமே மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப தயாராக இருப்பதாகவும் தனது தரப்பிலிருந்து கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது தற்போதைய கடுமையான வார்த்தை போருக்கு மத்தியில் கனடா பதிலடி நடவடிக்கைகளை தொடர்வதா அல்லது விரைவில் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு இது எந்த அணுகுமுறை கனடாவுக்கு பயனளிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
5: பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும், ஆனால் பேச்சுவார்த்தை என்பது அவர்களுடைய வரைமுறைகள் இல்லாமல் சுதந்திரமானதாக இடம்பெற வேண்டும். கனடா தான் விரும்பியதை செய்வதாக, அதாவது இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் கனடாவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. பொருளாதார ரீதியில் கனடா பலவீனப்படுத்தப்பட வேண்டும், சக்தி வாய்ந்த ஒரு நாடு கனடா என்பது அதற்கு தெரியும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது பல மிகவும் ஆழமான உறவு. அந்த உறவில் தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதே அமெரிக்கா. எனவே பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும், அது நேரம் மாற்று வழிகளை தேட வேண்டிய தேவையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு உள்ள முதலாய தெரிவாக மாற்று வழி தேடுதல் என்பதுதான் முதலாய தெரிவு. இரண்டாவது தெரிவு தான் பேச்சுவார்த்தைக்கான தொடரை கொண்டு வருவது, அதற்கான சாதக நிலைமையை கொண்டு வர வேண்டும். நேற்று அதைவிட அவர்களுடைய பாதுகாப்பு செயலர் என்று நினைக்கின்றேன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், கனடாவிடம் ராணுவமே இல்லை என்று. இவர்கள் உண்மையிலேயே மனிதர்களா அல்லது மூளை உள்ளவர்களா என்கின்ற பரிசோதிக்கின்ற ஒரு சொல்லாடலாக இது இருக்கின்றது என்றால், நேற்று என்கின்ற போர்வையிலோ அல்லது அமெரிக்கா எடுத்த முயற்சிகளிலோ கனடா அளித்த பங்கு என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதைவிட அமெரிக்காவின் வான்தரப்பை பாதுகாப்பதற்காக நொராட் ஒப்பந்தத்தின் கீழ் பெரிய வான்தரப்பை கையாள்வதே கனடா. அதே போன்று அலாஸ்கா போன்ற இடங்களுக்கான பாதையை தனது பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் யூகோன் மாகாணங்களினூடாக பதன்ட்டு கொடுத்து அவர்களுக்கான போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே கனடா. இவ்வாறாக பாதுகாப்பு தொடர்பாக அதைவிட ஆப்கானிய போரில் நான் நினைக்கிறேன் 167 அல்லது 200 அளவிலான படையினர் கொல்லப்பட்டதுடன், கனேடிய படையினர் கொல்லப்பட்டதுடன் பல நூற்றுக்கணக்கான படையினர் காயமடைந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான படையினர் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அல்லது மனநிலை பிறகு அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வாறாக அமெரிக்கா வலிந்தெடுத்த ஒரு போர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற கனடாவை, அதைவிட ஈராக் போரின் போதான பங்காக இருக்கட்டும் அல்லது எந்த போரின் போதான பங்காக இருக்கட்டும், அவ்வாறான ஒரு கனடாவை இவ்வாறு காத்திரமற்ற முறையில் கூறுகின்ற அமெரிக்கா திருந்தி பெற வேண்டும். அதன் வரை நாங்களும் காத்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை.
4: பொதுவாகவே இந்த அமெரிக்க தலைவர்கள் டொனால்டு ட்ரம்புக்கு முதல் இருந்த தலைவர்கள் ஒபாமாவாக இருக்கட்டும் ஜோ பைடனாக இருக்கட்டும் இந்த கனடாவுடன் ஒரு நல்ல ஒரு உறவை பேணி வந்தார்கள். குறிப்பாக இந்த கோவிட்டுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் சரிந்து கொண்டு வருகின்ற நிலையில் அவர்களுடைய கூட்டு முயற்சியால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற நிலையில் இந்த டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து எல்லா நாடுகளுமே இந்த பொருளாதாரத்துக்கு மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் ஒரு நெருக்கடியை தள்ளுவதற்கான திட்டங்களைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது கணக்கு அவருடைய உதவி ஜனாதிபதி ஜோடி வென்ஸ் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு இன்னும் ஒரு வார்த்தை பிரயோகத்தை வைத்து கதைக்கின்றவராகவும் ஒரு அர்த்தமில்லாத சொற்றொடர்களையும் பாவித்து இந்த பொருளாதாரத்தை பற்றியே சிந்திக்காமலும் இந்த பாதிக்கப்பட போகின்ற மக்களை பற்றியும் சிந்திக்காமலும் அவர்கள் முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் கனடா இந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கும் வரிகளையோ அல்லது இந்த வர்த்தக போருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அணுகுமுறை எப்படி போகப் போகிறது என்று இதனால் வர்த்தகர்களும் பொதுமக்கள் இவ்வளவும் பாதிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பொதுவான விருப்பமாகவும் இருக்கின்றது. நன்றி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு
5: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
6: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
8: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
9: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
8: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
9: ஏசியா கோல்டிங்க்
8: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
9: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
8: இட்டோபிகோ
9: 416-746-2742.
10: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட் 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த தினம் இன்றைய நாளாகும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்த அவர் 2023 டிசம்பர் 28ஆம் நாள் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் தமிழ் மக்கள் மனதில் இன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உன்னதமான தலைவர் அவர். அவருடைய பிறந்த நாள் நினைவை முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நிகழ்ச்சியில் செய்திகளின் பின்னேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 4165939 3005 அந்த 3 பாடல்களும்
11: சிந்திய

0: செய்திகளின் பின் நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அரசாங்கம் முன்மொழிந்துள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 21 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மூவரர் அடங்கிய விசேட மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 7வது இடத்திலும் சைபர் மோசடிகளால் அதிக நிதி இழப்பு ஏற்படும் மாநிலங்களில் 4வது இடத்திலும் இருப்பது தெரியவந்துள்ளது. அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதாக கண்டித்து செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் இளைஞர் பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளது. டொரண்டோ ஸ்காப்ரோ பல்கலைக்கழகம் விரைவில் தனது புதிய கியூரன் சுகாதார அறிவியல் வளாகத்தில் எதிர்கால சுகாதார நிபுணர்களுக்கு கல்வியையும் பயிற்சியையும் வழங்கவுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிந்ததை தொடர்ந்து ஒன்டாரியோ வணிகங்களுக்கு ஆதரவளிப்பதாக அல்பேர்டா முதல்வர் உறுதியளித்துள்ளார். காசா பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் ஏதேனும் சுமந்து வரப்பட்டாலும் பட்டம் அல்லது பலூன் ஏதேனும் இஸ்ரேலுக்கு நுழைந்தால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் திங்களன்று அறிவித்தது. இந்தியாவுக்கு உரம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
0: புதுமது காலிகளுடன் காலைப்பதி நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் பிறந்த தினமாகும். அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களை மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக

0: மணி.
1: நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களிக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்மான, சசி பேசுறேன். நலமா?
1: நலமாக இருக்கின்றேன் சசி. சொல்லுங்கள், இந்த பாடல்
2: எனக்கண்ணா சின்ன கவுண்டர்ல முத்துமணி மாலை.
1: முத்துமணி மாலை, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. விட்டு சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம் தர்மா, அப்படியே இருக்கிறேன்.
1: நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி?
3: நானும் நலமா உற்சாகமா இருக்கிறேன். எனக்கு முத்துமணி மாலை.
1: முத்துமணி மாலை, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. விட்டு சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
4: வணக்கம் தர்மா, நான் கண்ணன் பேசுறேன்.
1: கண்ணன், எப்படி இருக்கிறீர்கள்? வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
5: வணக்கம் தர்மா,
1: கரண். கரண், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலமாக
1: இருக்கின்றது. எந்த பாடல் கரனுக்கு பிடித்தது?
5: மூன்றாவது பாடல்.
1: நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் ஜெகன் கேக்குறேன்.
1: யார் பேசுகிறீர்கள்?
6: ஜெகன்.
1: ஜெகன், சொல்லுங்கள், எந்த பாடல்?
6: உள்ளத்துல நீதானே தமிழன் தேர்வானே.
1: நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி.
1: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
7: வணக்கம், நான் எச்சுகிறேன்.
1: நலமாக இருக்கின்ற. நீங்கள் எப்படி, வேலையில? சரி, எந்த பாடல் உங்களுக்கு? நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் தொடர்ந்து அழைப்பில் காத்திருங்கள். விளைப்பும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்ளலாம்.
8: குழந்தைகள் முதல் வயது வந்தவர் வரை கண்ணாடி தேவைகள் எதுவாக இருந்தாலும்
9: ஆப்டிமார்ட் அனைத்து காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும்.
8: ஜிடிஏயில் தகுந்த கண்ணாடிகளை பல வருடங்களாக வழங்கி வரும்
9: ஆப்டிமார்ட் ஸ்கார்ப்ரோவில் 3351 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்,
8: 416-297-9903,
9: 3151 Eglinton Avenue East,
8: 416-266-3389, Ajax Hill, 1901 Howard Avenue North,
9: 905-428-3131.
10: Optimart. Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24th to September 6th. அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough, 416-759-2600 416-759-2600 600.
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
12: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: மறந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? அப்பன், சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்? இரண்டாவது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
14: வணக்கம், நான் சிவன் கதைக்கணும். எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்ற. நீங்கள் எப்படி?
14: நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
1: நன்றி. எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்?
14: எனக்கு முதலாவது பாட்டு
1: சிந்திய வெண்மணி. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள 416-593-0055. அந்த மூன்று பாடல்களும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தீபன்.
0: தீபன், சொல்லுங்கள், இந்த பாடல்
1: முத்துமணி மாலை.
0: முத்துமணி மாலை. நன்றி தீபன் இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? முதலாவது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம். ரசிகன், சொல்லுங்கள், உங்கள் ரசனையில் எந்த பாடல்? இரண்டாவது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
3: நான் ஜோஜினி கேட்கிறேன்.
0: ஜோஜினி, சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
3: முத்துமணி மாலை.
0: முத்துமணி மாலை. எல்லாரும் முத்துமணி வேண்டும், முத்துமணி மாலை என்ற விழா கூட போதும். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நான் விஸ்வா பிராம்டன்ல இருந்து பேசுறேன்.
0: நலமாக இருக்கின்றோம் விஸ்வா. வேலையில நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயர், வணக்கம். ராஜ், சொல்லுங்கள், முதலாவது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்ளலாம்.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
7: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
9: தமிழர் நிறுவனமான ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் சிறப்பு சலுகைகள். சிங்கிள் ஃபோம் மேட்ரஸ் $60, ஹை டென்சிட்டி ஹார்ட் ஃபோம் மேட்ரஸ்கள் $90 இருந்து, பத்தங்குல பாக்கெட் கோயில் டைட் டாப் மேட்ரஸ்கள் $249, சிங்கிள் பெட் அண்ட் ஃபோம் மேட்ரஸ் $249. மேலும் பல தெரிவுகள் மிக மிக குறைந்த விலைகளில். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத விநியோகம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர், இலக்கம் 1600 மில்லியன் அவென்யூ, யூனிட் இலக்கம் 2. ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் அண்ட் ஃபர்னிச்சர் 416-759-2600.
10: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
14: நிகழ்ச்சியில் வாக்களிக்க வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 25 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஹரிஷ்குமார் மற்றும் கவிதா ஜனார்தனன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: புது புது காலையில் நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றொரு நேயரை இணைத்து விடலாம். வணக்கம். வணக்கம்.
15: தேவதாஸ் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் தேவதாஸ், எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
2: நீங்கள் சுகமா இருக்கின்றீர்கள்?
0: நலமாக இருக்கின்ற, நலமாக இருக்கின்ற. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்களும் சுகமா இருக்கின்றோம். நல்லமா காதுபடுது. நான் முதலாவது பாட்டை விரும்புகிறேன்.
0: முதலாவது பாட்டு சிந்திய வெண்மணி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
0: நன்றி. இந்த விலையில் உங்கள் வீடு மற்றும் வாகனத்துக்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகமான ஓல்ஸ்டேட் காப்பீட்டு முகவர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை 6477992393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 6477992393. இன்றைய இலையுங்கள் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் போது சராசரியாக நீங்கள் 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஓல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
15: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
16: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
17: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட் ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: இந்த வேளையில் மோகேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம் வழங்குகின்ற தகவலையும் பார்த்துவிடலாம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோகேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோகேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோகேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதீப் செல்வம் 416-268-0155. உங்கள் வீட்டுக்கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டேப் கன்சலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைக்கலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோகேஜ் மற்றும் பிசினஸ் லோன் உங்களுக்கான மோகேஜ் உங்கள் நம்பிக்கையான மோகேஜ் அட்வைசர் பிரதீப்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சரி, நேர்களே, ஒலிக்க இருக்கின்ற வெற்றி பெற்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி உமாபாரதி தங்கராஜாவுக்கும் அரசியல் ஆய்வாளராக இணைத்துக் கொண்ட சுரேஷ் சர்மாவுக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்து பங்கேற்றிய நேர்களாகி உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நேர்கள் தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழப்பின் நிகழ்ச்சிகள் பழமை போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நேர்கள் கேட்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எனதும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: Welcome to CMR at

0: anyone at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो